0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா, ஸ்ரீயான்ஷி பாலிஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டுக்கான மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: 2,514 தொடக்க பள்ளிகள், 365 நடுநிலை பள்ளிகள் மற்றும் 855 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம் 3,734 பள்ளிகள் 2,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்து வரக்கூடிய கல்வி திறன் மிக்க மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் நோக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகளை நமது அரசு அமைக்கும். பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு அமைப்புகளும் தன்னார்வ குழுக்களும் அமைக்கப்படும். மேலும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 10581 என்ற உதவி எண்ணை ஸ்கூல் கேம்பஸ்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படும். இந்த திட்டத்தினை செயல்படுத்த அரசு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அத்துடன் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற ஆப்பின் மூலம் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டு குறித்து தகவல்கள் பகிரும் வசதியுடன் உருவாக்கப்பட்டு உள்ளது. பப்ளிக் லைப்ரரிஸை மறுவடிவமைப்பதற்கு இந்த அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது.
0: உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
1: உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. 2027-28 கல்வியாண்டில் மதுரையில் சிறப்பு அரசு சட்டக் கல்லூரி 300 மாணவர்களின் சேர்க்கையுடன் தொடங்கப்படும். நாளுக்கு நாள் மேம்பட்டு வரும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகில் தங்கள் தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக் கொள்ளவும் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை பெற்றுக் கொள்ளவும் சிறப்பான வழியில் தங்கள் நேரத்தினை பயன்படுத்துவதற்கும் கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிநவீன திறன்களையும் பெறுவதை உறுதி செய்து அவர்களை வேலை வாய்ப்பு தகுதியுடையவர்களாக உருவாக்குவதுடன் அவர்களிடையே தொழில் முனைவு ஆர்வத்தையும் வளர்க்கும் நோக்கில் இந்த அரசு வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது.
0: இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக திரு மரிய வில்சன் தெரிவித்தார்.
1: அனைவருக்கும் விளையாட்டு, அனைத்து இடங்களிலும் விளையாட்டு என்பதன் மூலம் நமது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பாதுகாப்பானதாகவும் முற்றிலும் போதைப் பொருள் அன்று இடங்களாக திகழும். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டு இதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. விளையாட்டில் ஆர்வம் திறமையும் கொண்ட 8 முதல் 12 வயதிற்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் வழங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க கூடுதலாக 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளான உலக அளவிற்கு கொண்டு செல்லும் தமிழ்நாட்டு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்த 42 கோடி ரூபாய், தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
0: தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறைக்கு 2,022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வேளாண் துறைக்கு 14,984 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மின்சார மானியம் வழங்குவதற்கு 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 14,43,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 5,932 கோடி ரூபாய் வேளாண் கடன் தள்ளுபடி செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறைக்கு 2,142 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விலையில்லா கறவை மாடுகள் வழங்க 77 கோடி ரூபாயும், வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டத்திற்காக 110 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு

0: செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் அறிவகம் என்ற பெயரில் செயற்கை நுண்ணறிவு நகரம் அமைக்கப்படும் என்றும் இதன் சாத்தியக்கூறுகளை ஆராய 5 கோடி ரூபாய் முதற்கட்டமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். டெல்டா குறுவை சாகுபடி திட்டத்திற்காக 134 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், கூட்டுறவுத்துறைக்கு 8028 கோடி ரூபாயும், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு 9880 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்காக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்த 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 12 முதியோர் இல்லங்கள் அமைப்பதற்காக 6 கோடியே 60 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் அமைக்க 33 கோடி ரூபாயும், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23357 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். மீனவர் நலன் உதவித்தொகை 6000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். 193,000 மீனவ குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டத்திற்கு 135 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு மரிய வில்சன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முற்பட்டபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அமளியில் ஈடுபட்டனர். தில்லியில் போராட்டத்தின்போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய நடவடிக்கை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். அனைத்து உறுப்பினர்களும் கேள்வி நேரத்தை சுமூகமாக ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் கூறினார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதே பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பிற்பகல் 2 மணி வரையிலும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு நீக்கப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய அரசுகள் அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை நீக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கடந்த 2019 இதே நாளில் அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை நீக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளை சட்டத்திற்கு முன் கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். கடந்த 7 ஆண்டுகளில் 36 நாடுகளில் பதுங்கியிருந்த 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.7% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். மும்பையில் இன்று நடைபெற்ற ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டத்தில் பேசிய அவர், பணவீக்க விகிதம் 5% இருக்கும் என்று கூறினார். ரெப்போ வட்டி விகிதம் தொடர்ந்து 5.25% இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கயானாவின் 60வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளும் எரிசக்தி, சுகாதாரம், டிஜிட்டல் புத்தாக்கம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்தியா கயானா மக்கள் இடையேயான உறவுகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்தார். காமன்வெல்த் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியா 7 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா மற்றும் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் தன்வி சர்மா 21-16, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் யுவானையும், இஷாராணி பருவா 21-18, 15-21, 21-7 என்ற செட் கணக்கில் கொரியாவின் லீ ஜோ யுல்லையும், ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி 21-15, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் யூ போ பேயையும் வென்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று பிற்பகல் 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் திருச்சி மதுரை அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் சேப்பாக்கம் நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா, இஷாராணி பருவா, ஸ்ரீயான்ஷி பாலிஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் உன்னத பாரத் அபியான் 2.0 திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இந்த திட்டம் இந்தியாவின் கிராமப்புற வளர்ச்சியில் உயர்கல்வி நிறுவனங்களின் பங்களிப்பை அதிகரிப்பதற்காக இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் ஒரு மிக முக்கியமான முயற்சியாகும். உன்னத பாரத் அபியான் 2.0 என்பது உயர்கல்வி நிறுவனங்களை அருகிலுள்ள கிராமங்களுடன் இணைத்து அங்குள்ள மக்களின் தேவைகளை அறிந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் மூலம் நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்தும் திட்டமாகும். இந்த திட்டம் கிராமங்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்ற எண்ணத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த திட்டத்தின் மிக முக்கிய நோக்கங்கள் கிராமங்களின் தேவைகளை கண்டறிதல், கல்வி நிறுவனங்களின் அறிவை சமூக முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துதல், நிலையான கிராமப்புற வளர்ச்சியை ஊக்குவித்தல், மாணவர்களுக்கு சமூக பொறுப்புணர்வை உருவாக்குதல் மற்றும் தொழில்நுட்பத்தை மக்களின் வாழ்க்கையில் கொண்டு சேர்த்தல். இந்த திட்டத்தின் செயல்முறை ஒவ்வொரு உயர்கல்வி நிறுவனமும் சில கிராமங்களை தத்தெடுக்கிறது. கிராமங்களில் ஆய்வு நடத்தப்படுகிறது. குடிநீர், சுகாதாரம், கல்வி, விவசாயம், கழிவுநீர் மேலாண்மை, தொழில்முனைவு போன்ற துறைகளில் தேவைகள் கண்டறியப்படுகின்றன. மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் இணைந்து தீர்வுகளை வடிவமைக்கின்றனர். உள்ளூர் மக்களுடன் இணைந்து செயல்படுத்துகின்றனர். இந்த திட்டத்தின் முக்கிய செயல்பாடுகள் சுத்தமான குடிநீர், இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்தல், சுகாதார விழிப்புணர்வு, டிஜிட்டல் கல்வி, மகளிர் சுயதொழில் பயிற்சி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாடு மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். இந்த திட்டத்தினால் மாணவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் சமூகத்துடன் நேரடி தொடர்பு, தலைமைத்துவ திறன் வளர்ச்சி, பிரச்சனைகளை ஆய்வு செய்து தீர்வு காணுதல் மற்றும் சமூக சேவை மனப்பான்மை. இந்த திட்டத்தினால் கிராமங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் வாழ்க்கை தரம் உயர்வு, தொழில்நுட்ப பயன்பாடு அதிகரிப்பு, வேலைவாய்ப்பு உருவாக்கம், சுகாதாரம் மற்றும் கல்வி முன்னேற்றம் மற்றும் நிலையான வளர்ச்சி. இந்த திட்டம் நகரம் மற்றும் கிராமம் இடையிலான வளர்ச்சி இடைவெளியை குறைக்க உதவுகிறது. கல்வி நிறுவனங்கள் சமூக மாற்றத்தின் மையமாக செயல்படுகின்றன. உன்னத் பாரத் அபியான் 2.0 திட்டம் என்பது ஒரு அரசு திட்டம் மட்டுமல்ல. கல்வி நிறுவனங்கள், மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் இணைந்து இந்தியாவின் எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு மக்கள் இயக்கமாகும். கிராமம் வளமானால் நாடு வளமாகும். கல்வி சமூகத்தை சென்றடையும் போது உண்மையான முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் உன்னத் பாரத் அபியான் 2.0 திட்டத்தின் சிறப்பம்சங்களை இடம்பெற கேட்டீர்கள்.

அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிற மலையாள மொழி திரைப்பட பாடல் ஒலிக்க கேட்டோம். தொடரும் பாடல் கன்னட மொழி திரைப்பட பாடல் ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து.

0: நீலமலை.
1: ஃப்ரம் சிபிஇ அப்படிங்கிற தெலுங்கு மொழி திரைப்பட பாடலை கேட்டோம். தொடரும் பாடல் கோல்மால் திரைப்படத்திற்காக. ஹிந்தி திரைப்பட பாடல் இது.

அபிமன்யோ திரைப்படத்திலிருந்து கேட்ட கன்னட மொழி திரைப்பட பாடலோடு வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று தாக்கல் செய்தார். மதுரையில் சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை மருத்துவ காப்பீடு 7.5% உயர்த்தி வழங்கப்படும். மீனவர்களுக்கான நிவாரணத் தொகை 7,000 ரூபாயாக அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. தாவேக்கா அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிதிநிலை அறிக்கை பூர்த்தி செய்யவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சப்ரபவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி, சமத்துவம் ஆகியவற்றை முன்னிறுத்தி மாநில அரசு செயல்படுவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், 2036 $1.5 trillion பொருளாதார இலக்கை எட்ட அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். தமிழக அரசின் டெண்டரில் தற்போது வெளிப்படைத்தன்மை கொண்டுவரப்பட்டு தகுதி வாய்ந்த அனைவரும் பங்கேற்க வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
1: 2036 $1.5 trillion பொருளாதாரம் கொண்ட மாநிலமாகவும் உயர்த்த தேவையான சமூக பொருளாதாரம் மற்றும் மனிதவள முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. நமது அரசு டெண்டர்களில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வந்துள்ளது. இளைஞர்களுக்கும் சிறு தொழில் செய்பவர்களும் அரசின் டெண்டர்களில் முதல் முறையாக பங்கேற்க ஏதுவாக குறைந்த மதிப்பில் டெண்டர்களில் உள்ள பல்வேறு விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன.
0: தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும். முதல்கட்டமாக 10,000 பள்ளிகளில் தூய்மை பாதுகாப்பை உறுதி செய்ய 1,369 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அரசு பள்ளிகளை நவீனப்படுத்த 300 கோடி ரூபாய். பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளி திட்டத்திற்கு 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
2: அரசு பள்ளிகள் நவீனமயமாக்கும் நோக்கத்தில் பரிந்துரை செய்யப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்கான ஒரு பள்ளி நிறைவு திட்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது. 3,734 பள்ளிகள் 2,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். பள்ளிக் கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
0: உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பொது நூலகங்களை மின்னணுமயமாக்க 10 கோடி ரூபாய். கல்லூரி மாணாக்கருக்கு வெற்றி மடிகணினி வழங்க 2,000 கோடி ரூபாய். மாணாக்கருக்கு நவீன மிதிவண்டிகள் வழங்க 272 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்றும் அவர் கூறினார். மதுரையில் சிறப்பு சட்டக்கல்லூரி தொடங்கப்படும். மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 5 மண்டலங்களில் புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் அமைக்கப்படும். சமூக நலன் மகளிர் உரிமைத் தொகை வழங்க 9,818 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தொழிலாளர் நலத்துறைக்கு 2,022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்றார். மீனவர்களுக்கு பணி இல்லாத காலத்தில் வழங்கும் உதவித்தொகை 7,000 ரூபாயாக அதிகரிப்பு. விளையாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாய். வேளாண் துறைக்கு 14,984 கோடி ரூபாய். மாவட்டந்தோறும் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்க 3,200 கோடி ரூபாய். பின்தங்கிய மாவட்டங்களில் புதிய தொழில் மற்றும் சிப்காட் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தஞ்சை, திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான நம்பிக்கை இல்லம் என்ற அரசு நிறுவனங்கள் அமைக்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1,485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்தர உதவி உபகரணங்கள் வழங்க 50% மானிய நிதியுதவி வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு அரசு வழங்கும் மானியம் 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும். சிறுபான்மையினருக்கான உதவும் சங்கங்கள் கூடுதலாக அமைக்கப்படும். பழங்குடியினர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஆன்றோர் மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும். நகர்ப்புறம், கிராமப்புறங்களில் சமூக பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் அயோத்திதாசர் பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும். பெண் விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றும் மண்ணின் மகள் திட்டம் செயல்படுத்தப்படும், ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இந்து சமயத்துறைக்கு 708 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மூத்த குடிமக்களின் புனித பயணம் திட்டத்தின் கீழ் 2.5 லட்சம் பேர் பயன்பெறும் வகையில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றார். மாமல்லபுரத்தை சர்வதேச சுற்றுலா தலமாக மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஒகேனக்கல், காவிரி, மதுரை, வைகை, பாபநாசம், தாமிரபரணியில் நதி சுற்றுலா உருவாக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை மருத்துவ காப்பீடு 5 லட்சத்திலிருந்து 7.5 லட்சமாக உயர்த்தப்படும். அரசின் நலத்திட்ட பயனாளிகள் மறு ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சமூக பொறுப்பை இளைஞர்களிடையே ஏற்படுத்தும் ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்படும். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதியுதவி வழங்க கூடுதல் நிதி ஒதுக்கீடு. தமிழ்நாடு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். வரும் செப்டம்பர் 15 முதல் குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் வழங்கும் திட்டத்திற்கு 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாநில வீட்டுவசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் அறிமுகம். வீட்டு அலகுத்தொகை 5 லட்சமாக உயர்த்தப்படும். அரசின் சேவைகள் குறித்த காலத்தில் பெறும் சேவை உரிமை சட்டம் அறிமுகம் செய்யப்படும். மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு 38,000 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு. மனித வனவிலங்கு மோதலை தடுக்க 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். இந்த பட்ஜெட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான திருந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 3.5 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளதாகவும், மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2,54,000 கோடியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வரி வருவாய் 9.78% வளர்ச்சி அடையும் என்று தெரிவித்துள்ள அமைச்சர், வருவாய் பற்றாக்குறை 55,775 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், திமுக அரசின் திட்டங்களை பெயர் மாற்றம் செய்து தற்போதைய அரசு புதிய திட்டங்களாக தெரிவிப்பதாக குறை கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் தாவேக வழங்கிய வாக்குறுதிகள் எப்போது நிறைவேற்றப்படும் என்றும் அவர் வினா எழுப்பியுள்ளார். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பாக பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2,500 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை, 6 சிலிண்டர் தொடர்பான வாக்குறுதிகள் இல்லை என்று தெரிவித்தார். மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எதையும் இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்யவில்லை என்றும் அவர் குறை கூறினார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று அறிவித்தார். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலயத்தின் 444வது ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அன்னையின் திருவுருவ சப்பரபவனி இன்றிரவு நடைபெறவுள்ளது. இதனையொட்டி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் தூத்துக்குடிக்கு வருகை தந்தவனம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். உலக தாய்ப்பால் வார விழாவையொட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் ஆலோசனைக் கூட்டத்தில் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கி தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ராகுல் வலியுறுத்தியுள்ளார்.
3: புரதச்சத்து அதிகமா இருக்கிறத எடுத்துக்கீங்க அப்படின்னா இன்னும் பால் சுரக்கிறது உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும். முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, முதல்ல வர சீம்பால்னு சொல்றாங்க, முகப்பாலுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய தடுப்பூசியே. அதுல உள்ள அந்த எதிர்ப்பு சக்திகளா இருக்கட்டும் எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒண்ணு. அதனால அது ஒரு 10 சொட்டு வந்தாலுமே போதும், அதை கொடுத்தா போதும், நீங்க எல்லாமே சாப்பிடலாம், எந்தவித தடைகளுமே கிடையாது. தாய்ப்பாலை மட்டுமே எப்பயுமே கொடுத்துட்டு இருங்க.
0: நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலைமை காணப்பட்டதால் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் ஏற்கனவே 300 பயிற்சி பள்ளிகளுக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக எடுத்துரைத்தார். தென்கொரியா அசானில் நடைபெறும் கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இஷாராணி பருவா முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ரூனாக் சௌஹான் தென்கொரியாவின் ஜின்ஜியோனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று தாக்கல் செய்தார். மதுரையில் சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை மருத்துவ காப்பீடு 7.5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். மீனவர்களுக்கான நிவாரணத் தொகை 7,000 ரூபாயாக அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிதிநிலை அறிக்கை பூர்த்தி செய்யவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சப்பரபவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 1:55. திரைகானம்.

கேட்ட பாடல் ரோஜாவனம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 2:15.
1: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் ஆறு பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான தோடர் இன மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடிகளான தோடரின மக்களின் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: திரும்பதாக இந்த நேகஸ்மே கண்காணி.

சிகழ கற்றை போல சோழே இன நாளை கொண்டமாய் கலா கண்ணோரே நம் கொன்றுமா.

0: आएगा ढाका न।
1: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் இப்போது 2:30.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டியம் 101.8. உழைப்பவர் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கைத்தொழில்களான ஆரி ஒர்க், நிட்டிங் மற்றும் டெய்லரிங் பணிபுரியும் எஸ் தீபா அவர்களுடனான நீர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்கலாம். நீர்களே
3: வணக்கம் மேம். இந்த உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை வரவேற்கிறோம். உங்களை வந்து அறிமுகப்படுத்திக்கோங்க, உங்களுடைய பேர் சொல்லுங்க.
4: வணக்கம், என் பேர் வந்து தீபா, தீபா பிரகாஷ். நான் ஊட்டியில்தான் ரொம்ப வருஷமா இருக்கோம். நம்ம என்னோட பேரண்ட்ஸும் இதே ஊர் தான், எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்ததும் இதே ஊர் தான். இப்போ வந்து நாங்கள் வந்து டைலரிங் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட ஹஸ்பண்டு நானு எல்லாம் சேர்ந்து ஒரே கடையில் வச்சு டைலரிங் பண்ணிட்டு இருக்கோம்.
3: ஓகே, இப்போ வந்து இந்த டெய்லரிங் அப்படின்றது வந்து எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஐடியா இருக்குங்களா?
4: எனக்கு டைலரிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மேம். நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து டைலரிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. படிச்சுட்டு இருக்கும்போதே எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேன். ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அந்த சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் எங்கள் அப்பாவுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். அயனிங் போடுறது, இந்த ஹெமிங் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அப்படியே எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கும்போதும் டைலராகவே அமைஞ்சிச்சு. அவரும் டைலர் தான், அதனால எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த வேலையில்.
3: ஓகே, நீங்கள் என்னெல்லாம் ஸ்டிச் பண்ணுவீங்க?
4: நான் வந்து லேடிஸ் ஒர்க் தான் மேம் பண்ணுறேன். என்னோட ஹஸ்பண்ட் எல்லாரும் பண்ணலாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஜென்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ணுறாரு, பேண்ட் ஷர்ட்டு, கோட்டு, ஷூட்டு எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் நான் வந்து லேடிஸ் ஒர்க் பண்ணுறேன்.
3: லேடிஸில் வந்து எதெல்லாம் ஸ்டிச் பண்ணுவீங்க?
4: ப்ளவுஸு, சுடி, எல்லாம் செய்வேன்
3: மேம். ஓகே ஓகே, இப்போ வந்து இந்த
4: ஆரி ஒர்க் கூட நான் நல்லா செய்வேன். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
3: ஓகே, இப்போ இந்த ஆரி ஒர்க் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து டோட்டலாக வந்து ஹேண்டில் தான் பண்ண,
4: ஹேண்ட் ஒர்க் மிஸ். ஒரு பிளவுஸ் எடுத்தோம்னா ஒரு 3-4 ஆகும் அது, ஆனால் அது கிளியராக வந்துடும் நல்லா. அது மேலே ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வச்சு நம்ம செய்யணும், நல்லா வரும் மேம்.
3: ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் எல்லாம் வந்து கரெக்டாக அந்த டிசைன் வேணும், நம்மளுக்கு வந்து ஒரு இதுவும் வேணும் இல்லைங்களா, கரெக்டாக ஒரு க்ரியேட்டிவிட்டி வேணும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து எங்கே கற்றுக்கிட்டீங்க?
4: அதெல்லாம் நான் வந்து கிளாஸ்க்கு போயிட்டாக்க மேம் கற்றுக்கிட்டேன். அது இல்லாமல் அது வந்து இப்போ யூடியூப்ல வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. கஸ்டமர்ஸ் காமிச்சு அவங்க எந்த டிசைன் வேணும்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம்.
3: ஓகே, இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு டெய்லர் ஆகிறதுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பண்ணன்னு சொன்னீங்க இல்லைங்களா, உங்களுக்கு வந்து ரொம்பவே ஊக்கப்படுத்தினது, என்கரேஜ் பண்ணது அப்படின்னா வந்து யார் சொல்வீங்க?
4: அது என்ன சொல்கிறது, எங்கள் அப்பா செஞ்சிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது அது

0: இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது நானும் செஞ்சு அது நல்லா வந்தது எனக்கு. படிப்பை விட டைலரிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் எனக்கு.
1: அப்படிங்களா? ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ நீங்கள் நார்மலாக இப்போ உங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணப்போ அது வந்து பெருசாக தெரிஞ்சிருக்காது. நீங்களா வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய சேலஞ்ச் இருந்திருக்கும்ல. இப்போ கரெக்டாக ஒரு கஸ்டமர் கொடுத்தாங்கன்னா அதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பா அதில் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவதுனா உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா?
0: அதான் மேம், இப்போ வந்து நான் வந்து பேசிக் தான் எங்கள் அப்பா கிட்ட கற்றுக்கிட்டேன். மற்றபடி என்னோட எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லி கொடுத்தது இல்லை என்னோட ஹஸ்பண்ட் தான். அவர் தான் வந்து எனக்கு பிளவுஸு, ஸ்டிச்சிங்கு, கட்டிங்கு எல்லாமே அவர் தான். ஏ டு ஜெட் அவர் தான். எங்கள் அப்பா கிட்ட வெறும் பேசிக் இந்த கை வேலை இந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டேன் மேம். எங்கள் இவர் தான் எனக்கு எல்லாமே, இன்க்ளூடிங் டிரைவிங் எல்லாம் கூட என்னோட ஹஸ்பண்ட் தான். எனக்கு எப்போதுமே என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். அது இல்லாமல் என் பசங்க மூணு பேர் எனக்கு, ஒரு பையன் ரெண்டு பொண்ணு. அவங்க மூணு பேரும் எனக்கு எல்லா விதத்துலையும் என்கரேஜ் பண்ணுவாங்க மேம். எந்த ஒரு இதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் செஞ்சுட்டு இருக்கேன்னா சரி மம்மி நீங்கள் செய்யுங்க, நான் வந்து இந்த வேலை பார்த்துக்குறோம், நீங்கள் செய்யுங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்க, நைட்டெல்லாம் உட்காராதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க.
1: ஓகே, அப்போ ஃபுல் ஃபேமிலியாகவே
0: ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க என்ன.
1: ஓகே, இப்போ வந்து நீங்களா வந்து தனியாக இப்போ பிஸ்னஸ் பண்ணாமல் ஃபேமிலியாக பண்ணிட்டு இருக்கீங்க.
0: ஆமாம் மேம்.
1: ஸோ இதில் வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச், இது இந்த ஒரு பெரிய சவால் தான் வந்து எங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? நார்மலாக உங்கள் பிஸ்னஸ்
0: என்னன்னா இப்போ புது ட்ரெண்ட் வந்துட்டே இருக்கும் மேம். அதை நம்ம கற்றுக்கிறது ஒரு பெரிய சவால் தான். அது நம்ம அப்படியே கற்றுக்கணும் மேம். அது கற்றுக்கும் போது நம்மளுக்கு சவால் தான் அது. டெய்லி ஒவ்வொரு சவால் வந்துட்டே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டிசைன் நாளைக்கு இருக்காது. அவங்க கேட்பாங்க, இந்த அவங்க கேட்கும் போதே நம்மளுக்கே ஐயோ இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா எப்படியும் செஞ்சு கொடுத்துருவேன்.
1: இப்ப முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் இப்ப வந்து இந்த ரிங்கிள் பேண்ட் இருந்துச்சு, அப்புறம் பட்டியாலா
0: பேண்ட், டெய்லி அது டிஃபரெண்ட் ஆயிட்டே இருக்கும். இன்னைக்கு இதே ட்ரெண்ட் போகும்னே சொல்ல முடியாது, நாளைக்கு என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. டக்குன்னு ஒரு சினிமா வந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு இந்த மாதிரி வேணும், ஒரு சீரியல் பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி வேணும்னு நிறைய பேர் காமிப்பாங்க.
1: அப்புறம்
0: அப்புறம்தான் இந்த ஒரிஜினல் கிளாத்தையே தொடுவோம். ஏன்னா அவங்க காஸ்ட்லி கிளாத் கொண்டு வந்து கொடுப்பாங்க நம்ம கிட்ட. நம்மளை நம்பி கொடுக்கும்போது நம்ம கரெக்டான ஒர்க் செஞ்சு கொடுக்கணும். ஆனால் ஒரு ட்ரையல் பார்த்து அது வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு அது வேஸ்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து நல்லா பண்ணி கொடுத்துருவோம்.
1: இப்போ வந்து இந்த ஆரி ஒர்க் அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கையிலேயே பண்ணுற ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த நெட்டிங்கும் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை, அதே மாதிரி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்?
0: அதுதான் மேம், டைம் தான், டைமிங் தான் இருக்கிறதே இல்லை. என்ன பண்ணுறது, நம்ம எல்லாத்துலேயும் இது எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். கட்டிங், ஸ்டிச்சிங் எல்லாமே நம்மளே கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது ஆரி ரொம்ப கஷ்டமாயிரும். நைட் அண்ட் டே உட்கார வேண்டியதாயிரும். அதெல்லாம் எடுத்தோம்னா அப்படியே செய்யணும். என்ன
1: செஞ்சுதான்,
0: வேற வழி இல்லையே. வாங்கிடுறோம், அந்த கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுற மாதிரி நம்ம செஞ்சுக்கணும்.
1: ஓகே, இப்போ வந்து ஆரி ஒர்க் நீங்கள் வந்து கிளாஸ் போய் கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்க. இப்போ நார்மலாக ஒரு ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஒரு ஸ்கில் வேணும், இந்த ஒரு டேலண்ட் இருந்தால் அவங்க அதை பண்ணிடலாம் அப்படின்னா என்ன
0: சொல்லுங்க? அது இன்ட்ரெஸ்ட் தான், இன்ட்ரெஸ்ட் தான் ஒரே ஸ்கில்.
1: ஓகே,
0: இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யாரும் வேணால் கற்றுக்கலாம்.
1: ஓகே, இப்போ வந்து இந்த ஆரி ஒர்க் பிஸ்னஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ நார்மலாக வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா மேரேஜஸ்க்கு மட்டும் தான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடுவாங்க. இப்போ நார்மலாகவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயுமே வந்து இப்போ வந்து ரெடிமேடாகவும் கூட சில ஆரி ஒர்க்.
0: அது அந்த ரெடிமேடு வர்றது பெரிய தலைவலி. என்னன்னா இப்போ ஒவ்வொருத்தர் கிளீனாக இருப்பாங்க, அந்த ஆரி ஒர்க் வந்து ஒரு நார்மலாக இருக்கிற பர்சனுக்கு தான் அவங்க போடுவாங்க. அது வந்து போடும்போது அவங்களுக்கு அடிபடும் அந்த கழுத்தெல்லாம். அது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் கொடுக்காது. அதே நம்ம வந்து அந்த மார்க் போட்டு, இப்போ உங்களுக்கு வேணும்னா உங்கள் சைஸுக்கு மார்க் போடணும், எனக்கு வேணும்னா என் சைஸுக்கு மார்க் போடணும். அந்த மார்க்கிங் கரெக்டாக போட்டு பண்ணோன்னா அதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அது இந்த ரெடிமேடுனும் ஒரு அந்தாஜியை வச்சு பண்ணுவாங்க. அது வந்து அவ்வளோ கரெக்டு வராது. அது ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு தான் தலைவலி அந்த ரெடிமேடு ஆரி.
1: அக்யூரேட்டா பண்ணணும்.
0: ஒவ்வொரு டிசைனும் நம்ம பார்த்து பார்த்து செய்யும்போது அது டைம் எடுக்க தான் செய்யும். அதுக்கேற்ற அமௌண்ட்டு நம்ம வாங்கி தான் ஆகணும்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழைப்பவர் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கைத்தொழில்களான ஆரி ஒர்க், நெட்டிங் மற்றும் டெய்லரிங் தொழில் புரியும் எஸ் தீபா அவர்களுடனான நீர்முகம் கேட்டு இருக்கோம்.
1: இப்ப வந்து ஒரு ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா, இப்ப வந்து அதை வந்து அழகா வந்து ஒரு ஆரி ஒர்க் பண்ணி அதை வந்து கொடுக்கும் போது அதுல வந்து உங்களுடைய பங்கு தான் வந்து டோட்டலா இருக்கு. ஸோ அதை வந்து அந்த உங்களுடைய ஃபுல் பங்கு தான் அதுல இருக்கு அப்படின்றப்போ எந்த அளவுக்கு அதை நீங்க வந்து ஒரு பொறுப்பா எடுத்துட்டு செய்றீங்க?
2: அது சொன்னேன், நைட் பகனும் பார்க்க கூடாது, நம்ம கான்சன்ட்ரேஷன் இல்ல அது மேலேயே இருக்கணும். அதுல மெயின் அழுக்குப்படக்கூடாது. அந்த ஒரு ட்ரெஸ் எடுத்தோம்னா அது கிளீனா இருக்கணும், நம்ம ஹைஜீனிக்காக செய்கிற மாதிரி செய்யணும். அப்போ வந்து நம்ம எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் பார்த்துக்கோங்க. வீட்டையும் பார்க்கணும், குழந்தைங்களையும் பார்க்கணும், ஏதாவது ஒன்று நம்மளுக்கும் எவ்வளோ ஒர்க் இருக்கும் அந்த நேரத்தில் அது வச்சு செய்கிற இடம் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கணும். எல்லா அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப
1: ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக இப்போ வந்து இவ்வளோ வருஷமாக ஸ்டிச் பண்ணிட்டுருக்கீங்க, இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத ஒரு பாராட்டு, இந்த ஒரு கிளையண்ட் வந்து அந்த டிரெஸ் போட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு
2: சொன்னது? அதான் மேம், அது நிறைய இருக்கு மேம். அதை முதல்ல என்னன்னா, நம்ம வந்து மார்க்கெட்ல தான் மேம் ஷாப் வச்சிருந்தோம். அப்போ வந்து அங்க வருவாங்க கஸ்டமர்ஸ். அப்புறம் நம்ம வந்து சேரிங் கிராஸ்க்கு போயிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி கண்டுபிடிச்சி வருவாங்க, பாருங்களேன், ஐயோ எங்க போயிட்டீங்க இவ்வளோ நாள் அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், நம்மளுக்காக இவ்வளோ ஒரு மெனக்கெட்டு வராங்கன்ற போது நம்மளுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அது சொல்ல வார்த்தை இல்லை.
1: ஓகே, இப்போ வந்து நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த வாடிக்கையாளர்கள்லாம் வந்து வரும்போது அவங்க வந்து இந்த புது புது டிசைன்ஸு அதெல்லாம் வந்து நிறைய வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இப்போ ஒவ்வொன்றுமே தனித்தனியாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ அதை நீங்கள் எப்படி வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து உடனே அவங்களுக்கு?
2: அதுதான் மேம், அதான் சொன்னீங்களே அந்த மாதிரி. இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிற டிசைனே வராது எப்போதுமே, நம்ம அது எதிர்பார்க்க முடியாது. அவங்க வந்து அதான் சொல்கிறேன்னே, அவங்க ஒரு சீரியல் பார்ப்பாங்க, ஒரு ஃபிலிம் பார்ப்பாங்க. இப்போ ஒரு பெங்களூர் போகிறாங்கன்னா அங்கத்து மாடலே வேறு மாதிரி இருக்கும், அந்த இதை வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க. அப்போது அந்த அதுதான் அந்த ஃபோன்கின்னு வச்சு என்னாவது ஒன்று பண்ணிக்கினி ஒரு ப்ராக்டிக்கலாக ஒன்று நம்ம பண்ணி பார்த்துட்டு அப்புறமா அதான் அவங்க ட்ரெஸ்ஸை நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா அவங்க கொண்டு வர கிளாத்தில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம எடுத்தோன்னே அதில் செஞ்சு ட்ரையல் பண்ணோன்னா அது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம தான் அதுக்கு
1: என்னென்ன புதிய விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கு? டெக்னாலஜி ஆகட்டும், அதே மாதிரி டிரெஸ் ரெண்டுலயுமே என்னென்ன புதுசா வந்திருக்கு?
2: அதான் இப்போ ஒரு கலன் எடுத்தீங்கன்னா அது கடல் மாதிரி, அது நம்ம வந்து கற்றுக்கணும்னு சொன்னால் நம்ம ஒன்று சும்மா ஒரு கையளவு தண்ணியை தான் எடுத்து நம்ம குடிச்சிட்ருக்கோம் இது வரைக்கும். அது கடல், அது கற்றுக்கணுன்னா நம்ம நிறைய கற்றுக்கணும். டெய்லி ஒவ்வொரு இப்போ ஒரு ரோட்டில் போகிறோன்னா வண்டியில் போகிறோன்னா எப்படி நம்ம டெய்லி ஒரு லெசன் கற்றுக்குறோமோ அந்த மாதிரி தான் இந்த டைலரிங்கும் சேம். டெய்லி ஒவ்வொரு லெசன் கற்றுக்க வேண்டியது இருக்கு.
1: ஓகே, இப்போ வந்து புதுசாக இந்த ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு டெய்லரிங்கில் அப்படின்னா என்ன சொல்வீங்க?
2: நிறைய எம்ப்ராய்டிங் மிஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கு மேம், கற்றுக்கணும்னா அதான் ரொம்ப ஆசை தான். அதெல்லாம் கற்றுக்கணும்னு டைம் வேணும் இல்லைங்களா? நிறைய எம்ப்ராய்டிங் மிஷின்ஸில் நிறைய தரமாக இருக்குது, கம்ப்யூட்டர் மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது மேம். அதெல்லாம் அதான் சொல்கிறேன், டைம் வேணும் நம்மளுக்கு கற்றுக்கணும்.
1: ஓகே, அதே மாதிரி இப்போ ட்ரெஸ்ஸில் வந்து டிசைன்ஸ் அதெல்லாம் முன்னாடி நம்ம பேசணும். ஸோ அந்த மாதிரி இப்போ புதுசாக வந்து என்னென்ன மாதிரியான, இப்போ நம்ம நார்மலாகவே பார்த்தோம்னா ப்ளவுஸு சுடி அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. இப்போ புதுசாக வந்து ஜென்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும் இப்போ புதுசாக ட்ரெண்ட் என்ன வந்து?
2: இப்போ பாருங்களேன், ஜென்ஸ்க்கு முதல்ல கமல்ஹாசன்ல போட்ட மாதிரி பெல் பாட்டம் பேண்ட்லாம் வந்து தெரியுங்களா, போட்டாங்க லூஸாக கீழே இருக்கும் மேலே அந்த மாதிரிலாம் இப்போ பேண்ட், அதெல்லாம் நம்ம வந்து இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு பசங்களுக்கு. பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், ஷார்ட் சுடி வந்துருச்சு. அது அவங்கவுங்க கேட்குற பொறுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி, நீங்கள் ஒரு மாடல் கேட்பீங்க, அவங்க லாங்கு போடுறாங்க கீழே வரைக்கும் போடுறாங்க, இத்தனோண்டு சின்னதாக போட்டு பேண்ட் வந்து ஃபுல் லூஸ் அப்படி போடுறாங்க. அந்த மாதிரி கஸ்டமர் கேட்குறது பொறுத்து தான் மேம்.
1: இன்னைக்கு
2: லேடிஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆரி ஒர்க் ரொம்ப இஷ்டப்படுறாங்க, பிளவுஸுங்கள சுடி வந்து ஸ்டிச்சிங் வந்து சுடி ரொம்ப கம்மியாயிடுச்சு மேம். ரொம்ப நிறையா இந்த மாதிரி குர்த்திஸ் வந்துருச்சு, அதனால சுடிஸ் வந்து கம்மி தான் ஆயிடுச்சு.
1: ரெடிமேட் குர்த்தி
2: கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க தான் இப்போ எல்லாம் சுடிஸ் யூஸ்ட்டு போடுறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் போடுறாங்க, ஆனால் அவங்க அவ்வளோக்கு லைக் பண்ணுறது இல்லை மேம். எல்லா குர்த்திஸ் வாங்கிக்கிறாங்க,
1: ரெடிமேடா
2: வாங்கிக்கிறாங்க.
1: ஓகே, இப்போ வந்து உங்களுடைய குவாலிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நீங்க சொன்ன மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து தேடி வராங்கன்னா நீங்க கண்டிப்பா அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிருப்பீங்க. சோ அதை எப்படி மெயின்டைன் பண்றது, என்னலாம் நீங்க வந்து பாத்துப்பீங்க, கரெக்ட்டா இதெல்லாம் இருக்கும்?
2: அதான் மேம், ஒரு கஸ்டமர் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க என்ன கேக்குறாங்கன்ற மாதிரி நம்மளும் நாலு விதமா யோசிப்போம் மேம். இந்த கஸ்டமருக்கு இப்படி போட்டா நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தர் நெக்கு மேலேயே வச்சு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரியும் அந்த கஸ்டமர் வந்து ஸ்டைலிஷா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இறக்கி போட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். அப்போ நான் அந்த மாதிரி ஆல்டரேஷன் பண்ணி நிறைய கஸ்டமருக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஸ்டிச் பண்ண பிளவுஸ் தான் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க மேம். அவங்களுக்கு தெரியாது நான் நெக்கியில் வச்சுருக்கேன்னு. ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடிக்கும், கிராஸ் கட்டிங்கு ஏதோ ஒன்று நான் நினைப்பேன், இவங்க வந்து இவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்காங்க, இவங்களுக்கு இப்படி தான் போடணும், இவங்க வந்து கொஞ்சம் ஸ்டைலு கம்மியாக இருக்காங்க, இவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நானாக அவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவேன் மேம், அவங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. அது அவங்களுக்கு பிடிச்சிரும். அந்த பிளவுசஸ் ஃபஸ்ட்டு லாஸ்ட் முடிக்கும் வச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தர், அது ரொம்ப இதாகிட்டா கூட அந்த பிளவுஸ் தான் எனக்கு கரெக்டாக இருக்குது, எனக்கு இந்த பிளவுஸே எனக்கு ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு.
1: ஓகே, இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ வருஷமாக இந்த டெய்லரிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு விஷயம், இதுக்காக தான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்?
2: அதாவது என்னோட மனசு, என்னோட மனசுக்கு தான். எனக்கு வந்து காலையில் வந்து அந்த என்னோட டேபிளில் உட்காரணும், என்னோட மிஷின் பக்கத்தில் உட்காந்துக்கணும், அது வயல வருதோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். எனக்கு வந்து அந்த என்னோட சீட்டில் வந்து உட்காந்துடணும். ஒரு 11 முடிக்கும் ஓகே, 11, 12 முடிக்கும் கூட ஓகே, வீட்டில் வேலையில் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு வராது. 12 ஆயிடுச்சுன்னா எனக்கு பிபி ரைஸ் ஆகிட்ருக்கும், என்னை யாரும் கம்பல் பண்ண மாட்டாங்க, ஆனாலும் எனக்கு அந்த பிபி ரைஸ் ஆகிட்ருக்கும், ஐயோ கடைக்கு போயிடணும், கடைக்கு போயிடணும், டைம் ஆயிடுச்சு. அந்த 12 ஆயிடுச்சுன்னா எனக்கு அது ஸ்டார்ட் ஆயிரும்.
1: ஓகே, அப்போ நீங்கள் போய் உங்களுடைய வேலையை டெய்லி செஞ்சிருந்தா
2: செஞ்சிடணும். அந்த மிஷினில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டேன்னா எனக்கு திருப்தியாக இருக்கும். அங்கே வந்து வேலையே செய்ய மாட்டேன், ஒவ்வொரு நாள் டயர்டாக இருக்கும், அந்த மிஷினில் உட்காந்துடணும்.
1: ஓகே, இப்போ வந்து நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க உங்களுக்கு வந்து ஃபேமிலி நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு பெண்ணாக இருக்கும்போது நீங்கள் ஃபேமிலியும் பார்க்கணும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுடைய கிட்ஸையும் பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படி சமாளிக்கிறீங்க ரெண்டுமே?
2: அது சமாளிச்சுட்டு அதுதான் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்ட் மேம், இன்ட்ரெஸ்ட் எனக்கு இந்த வேலையில் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட். அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் வந்து எந்த வேலை வந்தாலும் சமாளிச்சிருவேன், அந்த டைமிங் வச்சு செஞ்சிருவேன். எனக்கு மாமனார் மாமியாரெலாம் இருந்தாங்க, இப்போ தான் ரீசனாக தான் அவங்க டெத் ஆனாங்க, அதனால் அவங்களையும் பார்த்துருக்கேன், அவங்களையும் நல்லா. என்னோடய மாமியார் வந்து 23 இயர்ஸ் என் கூட இருந்தாங்க, இப்போ எங்களுக்கு மேரேஜ் ஆகி 27 இயர்ஸு, இப்போ தான் ரீசெண்டாக அவங்க இதாங்க. அதுக்கு முன்னாடி மாமனார் அதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மாமனார் இறந்தார், ஆனாலும் அவங்க ரெண்டு பேரையும் நம்ம தான் பார்த்துட்டு இருந்தோம். அவங்களும் இருப்பாங்க, அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எங்கள் மாமியாரும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவங்களும், ஏன்னா பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்றனால அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
1: ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருக்கும்போது ஸோ இதை பண்ணும்போது நீங்கள் வந்து அதில் சந்தித்த ஒரு சவால்னா என்ன சொல்வீங்க?
2: அது காம்படிஷன் மேம், காம்படிஷன் கண்டிப்பாக வரும். அது என்ன சொல்கிறது, ஒவ்வொரு கஸ்டமர் வருவாங்க, அந்த கடையில் இப்படி செய்கிறாங்க, இந்த கடையில் இப்படி செய்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு தான் ஆகும் மேம், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி. ரேட்டோ இல்லை ஸ்டிச்சிங் கரெக்ஷனோ பார்ப்பேன், அப்போது அவங்க மெஷர்மெண்ட் கொண்டு வந்து கொடுப்பாங்கல்ல அதை வச்சே நான் பார்ப்பேன், என்ன நம்மளை விட டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்மளே ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம தான் இப்போ தான் கற்றுக்குட்டி தான், எப்போதுமே எந்த விஷயமும் நம்ம வந்து லைஃப் லாங் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போது அந்த கஸ்டமர் அந்த டைலர் எப்படி செஞ்சுருக்காரு, என்னத்துக்காக இவங்களுக்கு நம்ம செஞ்சது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுறது இல்லை அப்படின்ற பாயிண்ட்ஸ் நோட்ஸ் பண்ணி அவங்க மாதிரி நான் செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணுவேன் மேம்.
0: இன்றைய உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் கைத்தொழில்களான ஆரி வேலை, நிட்டிங் மற்றும் டெய்லரிங் பணிபுரியும் எஸ் தீபா அவர்களுடனான நீர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய உழைப்பவர் அரங்கம். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார், அமைப்பில் உதவி கீர்த்திகா.

0: பழனிசாமி. வானிலை அறிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். காஞ்சிபுரம் மாவட்டம் கொட்டிவாக்கம் 10 சென்டிமீட்டர், சென்னை அயப்பாக்கம் 9 சென்டிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டி, சென்னை கொரட்டூர், மணலி புதுநகரம், பள்ளிக்கரணை ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், எண்ணூர், மேடவாக்கம், மடிப்பாக்கம், மின்னல், புதுச்சேரி திருக்கனூர், நெற்குன்றம், ஒக்கியம் துறைப்பாக்கம், பெரம்பூர், விம்கோ நகர், திருநின்றவூர், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, விழுப்புரம் மாவட்டம் முகையூர், மேடவாக்கம், கீழ்பெண்ணாத்தூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மணலி புதுநகரம், கெடார், சூரப்பட்டு, வளசரவாக்கம், சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், கஞ்சனூர், மாதவரம், புல்லம்பாடி, நேமூர், சின்னக்கல்லாறு, ஈஞ்சம்பாக்கம், மரக்காணம், காசிமேடு, திருவேற்காடு, சென்னை ஆட்சியர் அலுவலகம், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், வடபழனி, அம்பத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அமைந்தகரை, ஆவடி, சென்னை, நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு, வானூர், வில்லிவாக்கம், தண்டையார்பேட்டை, செம்பரம்பாக்கம், ஆனந்தாபுரம், முண்டியம்பாக்கம், சென்னை கண்ணகி நகர், கொளத்தூர், முகலிவாக்கம், ஸ்ரீபெரும்புதூர், மணம்பூண்டி, அடையாறு, பெருங்குடி, சோழிங்கநல்லூர், பேசின்பாலம், சின்கொனா, கரூர், புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு, மானாமதுரை, மீனம்பாக்கம், அரசூர், செட்டிக்குளம், தேவாளா, கலசப்பாக்கம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், குன்றத்தூர், புழல், நீலாங்கரை, பூவிருந்தவல்லி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நடுவட்டம், காஞ்சிபுரம், கள்ளக்குடி, சைதாப்பேட்டை, செங்குன்றம், திருவொற்றியூர், சென்னை எம்ஜிஆர் நகர், காட்பாடி, வேங்கூர், குடிதாங்கி, தாம்பரம், திருக்கோயிலூர், ஐயம்பேட்டை, சோழவரம், நந்தியார், பெரம்பலூர், கோலியனூர், தஞ்சாவூர், காரியாப்பட்டி, திருப்பாலப்பந்தல், ராஜா அண்ணாமலைபுரம், பாடாலூர், தாமரப்பாக்கம், அகரம்சீகூர், மேல்பவானி, வளவனூர், திருவாலங்காடு, வெம்பாக்கம், விழுப்புரம், கொடைக்கானல், படகு குழாம், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, விழுப்புரம், திருப்பூர் வடக்கு, மகாபலிபுரம், கொரட்டூர், திருவள்ளூர், பெரியாறு, வளத்தி, கிளன்மார்கன் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 38.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 21.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி, கரூர், மதுரை, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் நாளை மறுநாளும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருநெல்வேலி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இடிமின்னலுடன். 8ஆம் தேதியன்று தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி, கரூர், மதுரை, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரி
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக மக்களவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சூரிய சக்தி மின் உற்பத்தி கடந்த 4 ஆண்டுகளில் 138% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அடுத்த நிதியாண்டு முதல் செயல்பாட்டுக்கு கொண்டுவர வாய்ப்புள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நிலக்கரி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் மூலம் அதன் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசுகையில் தெரிவித்தார். கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை தமிழக அரசு குறைத்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான எந்த ஒரு அறிவிப்புகளும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழக அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் சேவை உரிமை சட்டம் மற்றும் நீர்வள திட்டங்கள் வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ள பாமக, கல்விக்கான நிதி குறைக்கப்பட்டிருப்பதும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான அறிவிப்புகள் இடம்பெறாமல் இருப்பதும் ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளது. சமச்சீரான வளர்ச்சிக்கு இந்த நிதிநிலை அறிக்கை வழிவகை செய்யும் என்று மதிமுக கூறியுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஜியார்ஜியாவில் நடைபெற்ற பட்டூமி ஓபன் உஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம் உள்பட 17 பதக்கங்களை வென்றது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்வால் மற்றும் சூரச்சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 3 மணி.

0: நேர்களே, இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் நம்ம அன்றாடம் அடிக்கடி நம்ம குடிக்கக்கூடிய ஒரு பானத்தில் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படக்கூடிய ஒரு அதை தான் நம்ம பேச போகிறோம். அதாவது நம்ம தேயிலை அப்படின்னு சொல்லும்போதே நம்ம டீ அப்படின்றது சாதாரணமாக இல்லை அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு தேயிலையை பற்றின அந்த செய்தி வந்து சமீப காலம் அப்படின்னு சொல்கிறத விட பல ஆண்டுகளாக அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதில் அது விஞ்ஞான முறையில் இப்போ பல இடங்களில் அது வந்து ஏற்றுமதி ஆகட்டும் அந்த தரம் ஆகட்டும் அதை அதிகரித்து கொண்டே வரக்கூடிய சூழ்நிலை. அதனுடைய தாக்கம் வந்து அநேக நாடுகளில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதற்காக நம்மளுடைய நிலையத்துக்கு வந்து பேசுவதற்காக வந்திருக்கிறாரு. தலைப்பு நம்ம எப்படி எடுத்துருக்குறோம் அப்படின்னா, நம்ம வெளிநாடுகளில் தேயிலை ஏற்றுமதி வாய்ப்புகள் மற்றும் தர மேம்பாடு இது எப்படி இருக்குது, எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றியும் சாதாரணமான நம்ம நிகழ்ச்சிகள்லேயே நம்ம இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கோம் தேயிலை பற்றி. ஆனால் அதையும் தாண்டி தேயிலையினுடைய அந்த ஒரு அந்த தரத்தை தாண்டி தேயிலினுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் அது. அதற்காக தனியார் தேயிலை மேலாளர் காதீஸ்வரன் பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கார். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். நான் கேஜீஸ்வரன் பாலகிருஷ்ணன்.
0: கேஜீஸ்வரன், நீங்கள் வந்து இப்போது உங்களுக்கு பல அனுபவங்கள் இந்த தேயிலையில் இருக்குது. இதில் மட்டும் இல்லை, நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்த அந்த அனுபவம், அது போக தரத்தில் ரொம்ப பர்டிகுலராக இலங்கை போன்ற நாடுகளில் நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய தேயிலை அந்த தரம் இதை பற்றியெல்லாம் நீங்கள் நம்ம இது பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சின் அப்படின்னே சொல்லலாம். தேயிலை இதனுடைய அந்த டிமாண்ட் வந்து நிறைய இடங்களில் அது ஒரு குரூப் வந்து அவங்களுக்கு அந்த டீ அப்படின்போது அதில் நானும் உள்ளடங்கும் அப்படின்னு சொல்லலாம். தேயிலையினுடைய அதோடைய எப்படி சொல்கிறது, அதனுடைய அந்த டேஸ்ட்டை பருகணும் அப்படின்றது அதை ஒரு அடிக்ஷன் மாதிரி கூட மாறினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒயிட் டீ எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம், அதனால் பேசக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது வந்து எதனால அப்படின்ற அந்த கேள்வியும் இருக்குது. அப்போது நீங்கள் பல நாடுகள் பல இடங்களில் இருக்கக்கூடிய அந்த தேயிலினுடைய அந்த டேஸ்டெல்லாம் இருக்கும்போது அப்படி யோசிக்கும் போது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தேயிலை அந்த ஏற்றுமதி ஆகட்டும் அந்த தரம் எப்படி இருக்குது, எப்படி இருக்கணும்
1: சார்? நம்ம பார்த்தோம்னா சார், இப்போது முன்ன இருந்ததை விட இப்போட தரம் வந்து ரொம்பவும் நேர்த்தியாக அதை செக் பண்ணுற முறைகளை மேம்படுத்தியிருக்கிறாங்க. இலையோட தரம் அதையும் மேம்படுத்தப்பட்டிருக்கு. அதோடு நம்ம நீலகிரி மாவட்டத்தில் நம்மளோட டீக்கான டிமாண்ட் ரொம்ப மிகப்பெரிய லெவலில் இருக்குது. அதுக்கான காரணம் சார், 1500-2000 அடி உயரத்துக்கு மேலே மலைகளால் சூழப்பட்ட பகுதியில் நம்மளோட தேயிலை செடிகள் இருக்கனால இதில் அடர்த்தியான ஒரு சுவையும் பாடின்னு சொல்லப்படும் லிக்கர், அந்த ஃபுல் பாடி லிக்கரும் நமக்கு கிடைக்கிறதுனால அநேக பேர் இந்த நம்மளோட நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள டீயை நிறைய விரும்புகிறாங்க. குறிப்பாக ரஷ்யா, ஈரான், ஈராக் இங்கேயெல்லாம் நம்மளோட சந்தைப்படுத்தல் மிக பெரிய லெவலில் இருக்குது. அநேகமாக நானும் ஒரு டீ பிரியர். நம்ம பார்த்தோம்னா சார், தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக தேயிலை தான் இப்போ பருகிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இலங்கையில் ஒரு ரீசன்ட் டைமில் ஒரு விவாதமாக சொல்லப்பட்டுச்சு. அநேகமான ஆக்களால் பருகப்படுற ஒரு பானமாக தேயிலை இப்போ உருவாகியிருக்குது.
0: இதில் பேசுகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, தேயிலையில் வந்து அதனுடைய அந்த கலப்படம் அடல்ட்ரேஷன் அப்படின்றது வந்து அதை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது பாடக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதில் ஒரு எக்ஸாம்பிளோடய நான் உங்ககிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். டீயோட சுகர் பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அதை இது பண்ணும்போது அதை சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த வெயிட்டும் ஜாஸ்தி ஆகிடுது, வருமானமும் ஜாஸ்தி ஆகுது அப்படின்ற அளவுக்கு இருக்குது. மக்களுக்கு உடம்புக்கு தொந்தரவும் இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அப்போது ஒரு தூய்மையான டீயை கண்டறிகிறதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் ஏதாவது இருக்கா? ஒரு பியூர் டீனுடைய கலர் என்ன?
1: அது சார், நம்ம பார்த்தோம்னா தேயிலையே முதல்ல விதரி அப்படிங்கிற ஒரு வாட்டம்னு சொல்லப்படுது. அந்த இடங்கள்லேருந்து நம்ம ஃபர்மெண்டேஷன் ரோலிங், அதுக்கப்புறம் ஃபர்மெண்டேஷன், அங்கே பாலிஃபெனால் டைமெரிக் ஆக்சைடு, அடுத்து ஆக்சிடைசபிள் மேட்டர், இதெல்லாம் ஆகி நம்ம ட்ரையிங் செக்ஷனுக்கு போயிட்டு இது அரெஸ்ட் த ஃபர்மெண்டேஷன் ஒரு வருது சார். அந்த இடத்துல ஒரு 210-230 லெவலில் ஒரு ஃபாரனைட்ஸ், அதை வச்சு நாம் அரெஸ்ட் த ஃபர்மெண்டேஷன், அது அந்த அதுக்கு மேலே அந்த ஃபர்மெண்டேஷன் ஆகாமல் நான் அதை ட்ரை பண்ணிடுறோம். இப்போ நாம் குடிக்க போகக்குள்ள நம்ம 202 ஃபாரனைட்ஸ் கொடுத்தா தான் நம்ம அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த தேயிலோட சுவை நமக்கு அது வெளி கொடுக்கும். அப்போ நம்ம சார் இப்போது அந்த 202 அளவில் பாகையில் வச்சு நம்ம அந்த தேயிலோட உள்ளுக்குள்ள அந்த சுவையோட கஃபைன், அமைனோசிட், பாலிஃபெனால், இப்படி நிறைய அதோட சுவையோட தன்மைகள் இருக்குது. இதெல்லாம் வெளிக்கொண்டாரு வரணும். அப்போ நம்ம வெளியில் எடுக்கணும்னா நமக்கு அந்த 202 ஃபாரனைட்ஸ் வேணும். இப்போ சார் நான் கேட்குறேன், அதில் கலப்படம் பண்ணி போகிறதுல நமக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் அதோடய சுவையை நம்ம பார்க்குறதுக்கு.
0: நீங்கள் பே நீங்கள் கொடுத்த அந்த விளக்கத்துலேயே எனக்கு ஒரு 20 கேள்வி மனசுக்குள்ளே ஓடுது. ஏங்க எப்படி அப்படின்னா, அதில் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ அதில் அத்தனை சுவைகளும் ஒரு மற்ற இலைகளில் தேயிலைன்றா ஒரு இலை, அவ்வளோதான், அதை தண்ணியில் போட்டு குடிக்கிறோம், இதுதான் நமக்கு தெரிகிற விஷயம். மற்ற இலையை போட்டு குடிக்கிற மாதிரி தேயிலையே நம்ம குடிக்க போகிறதில்ல. அதோடைய அதை ப்ராசஸிங் மெத்தடே வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிறது எல்லாமே அதுக்கு ஒப்பனையாக தான் வருது. அப்போது அதில் இலையை வந்து ட்ரை பண்ணி நம்ம அப்படியே டீயில் போட்டு குடிக்கலாம். அப்போ துளசி இருக்குது, துளசியை நம்ம அப்படியே போட்டு குடிக்கலாம். லிப்பியான்ற ஒரு இலை இருக்குது, அதுவும் நமக்கு பெனிஃபிட்டு. ஸ்டீவியா அப்படின்ற ஒரு இலை, ரோஸ் மேரி அப்படின்ற ஒரு இலை, அதுவும் நமக்கு உடம்புக்கு. அப்படி இந்த இது இந்த இப்போ நான் சொல்கிற இலைகள் எல்லாமே வந்து ஒரு கொதிக்கிற தண்ணியில் போட்டு குடிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான். அதாவது பச்சை இலையாக இருந்தாலும் சரி, ட்ரை லீஃபாக இருந்தாலும் சரி. ஆனால் தேயிலையே அப்படி பண்ண முடியறதில்ல, அதுக்கான விளக்கத்தை ஏற்கனவே சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்ல முடியுமா?
1: சார், இப்போ நம்ம இது தேயிலை முதல்ல நம்ம பறிக்கப்பட்ட பிறகு, தேயிலை செடியிலிருந்து தேயிலையை பறித்ததுக்கு அப்புறம் 6 மணித்தியாலத்துக்கு அப்புறமா கெமிக்கல் ரியாக்ஷன் ஒன்று ஏற்படும், மாற்றம், ரசாயன மாற்றங்கள் ஏற்படும். அதுக்குத்தான் நம்ம முன்னோர்கள் சார் அங்கங்கே ஷெட் அடித்து வச்சாங்க. ஒரு காலையில் ஒரு 7 மணிக்கு அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணி நொட்டி 9 மணிக்கு ஒரு வேமெண்ட் செய்வாங்க. ஏன்னா எவ்வளோ அந்த டெய்லே டேமேஜ் பண்ணாமல் அதை எவ்வளோக்கு சீக்கிரம் நம்ம ஃபேக்ட்ரி ட்ரஃப்னு ஒரு விஷயம் இருக்குது அங்கே கொண்டாடுறமோ அவ்வளோக்கு அந்த தேயிலையோட தரத்தை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆக முன்னுக்கும் அந்த 6 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம ஃபேக்ட்ரிகளுக்கு கொண்டாடணும். அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸிங் இருக்குது, விதரிங், அதோடய சர்ஃபஸ் மாய்ச்சர் இருக்குது, அதை எவப்ரேட் பண்ணணும். அப்போ இதுக்கப்புறம் அந்த என்சைம்ஸ் கிரியேஷன் ஒன்று இருக்குது, அது மெஷக்ரேஷன் ஒன்று கொடுக்கணும். அதோடய செல்ஸ் பிரேக் ஆகி இதெல்லாம் உள்ளால் தாக்கம் புரிஞ்சு அதோடய சுவை எப்படி வரும், என்ன மாதிரிக்க உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது சார். அதுக்கப்புறம் மெஷின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பண்ணித்தான் நம்ம அந்த நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி அந்த சுவையோட தன்மையை நான்
0: சொன்னீங்க. இப்போது கண்டிப்பாக வெளியில் தெரிஞ்சுக்கிறவங்க முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு சில பேசிக்காக நிறைய விஷயம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்றது புரியுது. பேசிக்காக ஒருத்தர் டீ அருந்துபவர்கள் ஆகட்டும், மற்றவங்க அதை மற்றவர்களாகட்டும், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்கள் இந்த மாதிரி அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றியோ இல்லைனா அதனுடைய சுவை இத்தனை சுவைகள் அடங்கியது அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லும்போது எதெல்லாம் அதனுடைய கேரக்டர் அதில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குணங்கள் அதை பற்றி சுவை இதை பற்றி சொல்லுங்களேன்.
1: சிறப்பான கேள்வி ஒன்று சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட அது நிறம், முதல்ல தேயிலையோட நிறம் சார், அது நமக்கு ஆரஞ்சு ஒரு டார்க் ஆரஞ்சில் கிடைக்கும். அப்போ இப்படி பார்க்கலாம் அதோட நறுமணம் ஒன்று, அதோட வித்தியாசமான நறுமணம் ஒன்று நமக்கு கிடைக்கும். முதல்ல தேயிலை விசிபலாக நம்ம பார்க்குறோம், அதுக்கப்புறம் அது நுகர்றோம் அந்த வாசனையை, திருப்பி ஷிப் பண்ணி ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் நம்ம என்ன மாதிரிக்கு அதோட சுவை. ஒரு கசப்பு இல்லாத ஒரு துவர்ப்பு தன்மையோடு சேர்ந்த ஒரு ஸ்வீட்னஸ் ஒன்று வரும் சார். இது இந்த தேயிலைக்கு சந்தைப்படுத்தல மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது நமக்கு, எப்போதுமே இருக்குது.
0: இப்போ டீக்கு சாதாரணமாக நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்னு கூட சொல்லலாம், டீ வந்து டீயில் வந்து மில்கோ சுகரோ ஆட் பண்ணுறது கரெக்டானதா
1: சார்? இது என்னை பொறுத்தவரை தவறுன்னு சொல்வேன். ஏன்னா அதுக்கு எதுவும் கூடாமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். தேயிலையோட சுவையை நம்ம அது சரியாக இருக்கும். உங்களுக்கு சர்க்கரை அதோடய சீனித்தன்மையை கூட்டணும்னா அது சரியான முறையில் சேர்த்து அதை அருந்துனீங்கன்னா அந்த தேயிலையோட சுவையும் நீங்கள் பார்க்கலாம், சரியான சுவையை. அநேகமாக சார் நிறைய இடங்களில் நமக்கு சர்க்கரையை போட்டு கொடுக்குறாங்க, அப்போ உங்களோட சர்க்கரையோட சுவைத்தா வருமோ தவிர நமக்கான தேயிலையோட சுவை நமக்கு தெரிய போகிறதில்லை. இப்போ நீங்கள் நிறைய இடங்களில் இப்போ அது அது அது அந்த தன்மையை இல்லாமாக்கி தேயிலையோட ருசிக்காக நிறைய பேர் நிறைய கடைகளை நாடுறாங்க, உணவகங்களை அந்த தேயிலையோட சுவைக்காகவே போகிறாங்க.
0: இப்போது இதில் வெரைட்டிஸ்ன்னு பார்க்கும்போது நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது எல்லாருமே வந்து சில டீ வாங்குறவங்க எல்லாருமே ஒரே மாதிரி வாங்கறதில்ல. சிலர் வந்து அந்த டஸ்ட் வாங்குறாங்க, பர்டிகுலர் டீ இதுதான் அந்த பிராண்ட் சொல்லி அதை தான் வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது சில கம்பெனிகளில் வகை வகையான டீ, ஒயிட் டீ இருக்குது. ஸோ இதில் வந்து எத்தனை வகைகள் இருக்குது, அதனுடைய இப்போ க்ரீன் டீனா அது அது ஒரு தனி ரகமாக மாறுது, இந்த மாதிரி எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது
1: சார்? நம்ம பார்த்தோம்னா நம்மளால் இப்போ நீலகிரியில் செய்யப்படுது பிளாக் டீ, க்ரீன் டீ, ஒயிட் டீ போன்ற பல வகைகளில் நம்ம மேனுஃபேக்சர் தயாரிப்பு இருக்குது சார். இது பயோ டீயும் இருக்குது, நம்ம உரங்கள் அது கெமிக்கல்ஸ் இல்லாத அந்த டீயும் தயார்படுத்துகிறாங்க, அதெல்லாம் மேனுஃபேக்சரிங்கில் இருக்குது. நம்ம அநேகமாக சார் சிடிசி தேயிலைக்கு கொஞ்சம் டிமாண்ட் இருக்குது இங்கே. அதுக்கான காரணம் அது மில்கோடு நீங்கள் சேர்த்து குடி அறுத்தலாம், பாலோட சேர்ந்தாருக்குள்ள பாலோட அந்த உள்ளே போயிட்டு அது ரெண்டும் சேரக்குள்ளே நமக்கு அந்த கலர் போகாமல் பார்த்துக்கும். இதே ஆர்த்தடாக்ஸ் லீஃபின்னு ஒரு மேனுஃபேக்சர் சிஸ்டம் இருக்குது, இது சில இலைகள் பெருசாக இருக்கும். இது சார் நீங்கள் பிளாக் டீக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அநேகமாக சார் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, ஈராக், யுஏஇ போன்ற நாடுகளில் இந்த ஆர்த்தடாக்ஸ் லீஃபி தேயிலைக்கு அநேகமான சந்தை மதிப்பு கூடுதலாக இருக்குது.
0: இப்போது நம்ம டீ டேஸ்ட்லேயே வந்து அந்த டிகாஷனில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட்டு, சில டீயில் வந்து அந்த பவுடர் டேஸ்ட்டு இருக்குது. இப்போது அந்த மாதிரி இது வந்து அதே மாதிரி மழை காலங்களில் டீனுடைய அந்த தேயிலை பறிக்கக்கூடிய அந்த தரத்துலேருந்து கொஞ்சம் அது மாறுபடுதா அப்படின்னு. அதே நேரத்தில் வெயில் காலத்தில் அதில் டீ டேஸ்ட் ஒரே எஸ்டேட்லேருந்து தான் அதை எடுத்திருப்பாங்க, இதெல்லாம் வந்து உண்மையாக?
1: கண்டிப்பாக சார், இதுக்கு நமக்கு அநேகமாக காலநிலை மாற்றம் மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்குது. இப்போ நம்ம மழை காலங்களில் தேயிலையோட அந்த தேயிலை இலைகளுக்கு நிறைய தண்ணீர் கிடைக்கப்படுது, அப்போ நான் அந்த அதோட டேஸ்ட் வச்சுக்கிறதுல ரொம்ப நமக்கு போராட வேண்டியிருக்கும். கலர் வரும், அதோட டிகாஷன் வந்து கூடுதலாக இருக்கும், சுவை வந்து கொஞ்சம் குறைய பார்க்கும். அதை மெயின்டைன் பண்ணுறது தான் நம்மட மிகப்பெரிய விஷயமாக இருக்குது மழை காலங்களில். இதையும் பண்ணுறோம், அந்த அந்த அதோட தரத்தை நம்ம வச்சுக்கிறதுக்கு நிறைய அந்த நிறைய உத்திகள் இருக்குது உள்ளால். எப்படி தொழிற்சாலைகளில் அதுக்கான நிறைய வேலை திட்டங்கள் இருக்குது, அதை முன்னெடுக்கலாம். இதே நீங்கள் ட்ரவுட் பீரியட் வெயில் காலங்களில் சார், நான் தேயிலை செடிக்கு தண்ணீர் நிறைய கிடைக்க போகிறதில்ல, அது அதோட வேர்களிலிருந்து உறிஞ்சி எடுக்கப்படும். அப்போ மேத்தி சாலிசிலேட்ங்கிற ஒரு ஒரு கெமிக்கல்ஸ் உருவாகும் அந்த இலைகள். இது நீங்க அருந்தும் போது அது வேற மாதிரி ஃபீல் ஆகும். அது ஒரு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மனசுக்கு ஒரு.
0: அப்ப அது அந்த சீசன்ல தான் அது கிடைக்கும்.
1: அந்த சீசன்ல அது கிடைக்கும். அது அது ஒவ்வொரு ஒவ்வொரு இடங்கள்லயும் அது மாறுபடும். இப்ப நமக்கு இங்கே எப்போ நமக்கு ட்ரவுட் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது, இப்ப நம்ம டிசம்பர்ல இருந்து ஏப்ரல் மட்டும் இருக்கும் சார், அந்த காலங்கள்ல பெரிய வெயில் நமக்கு கிடைக்கும். அப்ப அதோட ப்ரொடக்ஷன், நம்மளோட ப்ரொடக்ஷன் ரொம்ப குறையும். ப்ரொடக்ஷன் வந்துட்டு குவான்டிட்டியில வைஸ் அது குறைஞ்சிட்டு இருக்கும், பட் சுயோட தன்மை மிக பெருசா இருக்கும்
0: சார். நிறைய கேள்விகள் இருக்குது, நம்ம ஒரு பாடலை கேட்டு வரலாம். இப்போ பாடலுக்கு அப்புறம் நம்ம பேச வேண்டியது, அதாவது இலங்கை தேசத்தில் அந்த தேயிலினுடைய அந்த அனுபவமும் உங்களுக்கு நிறையா இருக்குது.
1: கண்டிப்பாக
0: அதே நேரத்தில் இந்த குவாலிட்டி அந்த மேனேஜ்மெண்ட் அதுலேயும் நீங்கள் நிறையா பங்கெடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம டீயை தயார் பண்ணுறதே எக்ஸ்போர்ட் பண்ணி அதை நிறைய லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இதுக்கு. அதே நேரத்தில் இது நம்மளுடைய மாவட்டத்தில் ஆர்கானிக் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்டாக மாற்றணும் அப்படின்றதுல தேயிலையும் உள்ளடங்கியது அப்படின்னு சொல்லலாம். குன்னூரில் வந்து உப்பாசியில் நிறையா அந்த அசோசியேஷன் மூலமாக அப்படி செயல்படக்கூடிய அந்த திட்டங்களும் இருக்குது. அரசாங்கத்திலே இன்கோசர் டேண்டி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். நேர்லே ஒருவேளை உங்களுக்கு தேயிலை பற்றி ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 9344-1018 அல்லது 9342-1018 அப்படின்ற நம்பரில் நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா பேசலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஹலோ ஊட்டி தொடர்கிறது. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் தேயிலை தனியார் தேயிலை தொழிற்சாலை மேலாளர் கேதீஸ்வரன் அவர்களோட தான் நம்ம பேசிட்டுருக்கோம். தொடர்ந்து பேசலாம். சார், நம்ம தேயிலை தரத்தை பற்றி பேசணும், அதனுடைய தன்மையை பற்றி பேசணும், கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி பேசணும், எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத பற்றி பல விஷயங்கள் அதில் பேச வேண்டியது இருக்குது. பேசணும்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் ஃப்ளவர் ஷோன்னு தனியாக நடத்திட்டு இருந்தாங்க. ஃப்ளவர் ஷோவோட சேர்ந்து ஃப்ளவர் ஷோ, ஃப்ரூட் ஷோ, அடுத்தது காய்கறி ஷோ, வெஜிடபிள் ஷோ. இப்போ அது தேயிலைக்கு தனியாக அதுக்கு ஒரு ஷோ வந்து நடத்தக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம பார்த்தோம் சில வருஷங்களா. அந்த மாதிரி அவ்வளவு ஒரு விஷயம் அதில் இருக்கிறதுனால தான் நம்ம அதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. நீலகிரி மாவட்டம் தேயிலை தோட்டங்கள் நிறைந்த மாவட்டம். அதே மாதிரி நீலகிரி மட்டும் இல்லை, வால்பாறை, அதே மாதிரி நார்த் இந்தியாவில் அஸ்ஸாம், டார்ஜிலிங், கேங்டாக், இந்த மாதிரி இடங்களில் தேயிலை நிறைய பயிரிடப்படக்கூடிய ஒரு மலை மாவட்டங்களில் பயிரிடக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது. சாதாரண ஒரு கேள்வியிலேருந்தே ஆரம்பிக்கலாம். நம்ம அந்த தூய்மைத்தன்மையை நம்ம அறிந்து கொள்வதற்கு தேயிலை, ஏன்னா நிறையா தேயிலை இந்த மாதிரி தேவைப்படுறதுனால, டிமாண்ட் இருக்கிறனால, அதை சிலருக்கு வந்து அந்த கலர் இல்லை அப்படின்னாலே, ஓ இது டீ வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதை ஒரு மிஸ்கான்செப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு தவறாக அதை புரிஞ்சிட்டு இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சிலருக்கு அந்த மாதிரி தவறாக புரிஞ்சு அந்த தவறான டீ குடிச்சிட்டு இருக்கவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த தூய்மைத்தன்மையை அதாவது தெரிஞ்சுக்கிறது எப்படி?
1: சார், ஒரு குளிர்ந்த தண்ணியில் நம்ம கலர் சாயம் பண்ணப்பட்ட கலப்பட தேயிலையும் சாயம் பண்ணப்படாத நல்ல தேயிலையும் ஒரு குளிர்ந்த நீரில் வேறு வேறையாக ஒரு ஓரளவான இது போடுறோம் சார். தண்ணியால், தண்ணிக்குள்ளால், குளிர்ந்த நீரால் கலப்பணம் பண்ணப்பட்ட அந்த தேயிலைங்கிறது உடனடியாக அதோட அந்த சாயத்தை வெளிக்கணும், வெளியே வரும். அந்த குளிர்ந்த நீரில் உள்ள அந்த போடப்படுற அந்த தேயிலையோட சாயம் வெளியில் வந்துடும், நிறம். இப்போது ஒரிஜினல் அந்த நல்ல டீங்கிறது சாயம் வெளியில் வராது. நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி அந்த 202 ஃபெரனைட்ஸ் வச்சு அந்த சூடு பண்ண தேய நீரை கொடுத்தாதான் அதோட தன்மையை அவர் வெளியில் கொடுப்பார். நீங்கள் இதில் ரொம்பவும் அழகாக நம்ம எது கலப்படம் எது கலப்படம் இல்லைங்கிறது ஒரு குளிர்ந்த ரெண்டு நீர் கோப்பைகள் வச்சுக்கிட்டே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார். அப்படி ஒரு மெத்தட் இருக்குது.
0: இப்போ தேயிலை ப்ராசஸிங்லேயும் அதனுடைய பயன்பாட்டிலே நிறைய சயின்டிஃபிக் அப்ரோச் இருக்கிற மாதிரி இந்த கலப்படத்துலேயும் நிறைய இருக்குதோ அப்படின்ற கேள்வி வருது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நிறைய இடங்களில் தேயிலையோட நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகரை ஆட் பண்ணுறது, இது உடம்புக்கும் ஒன்றும் பண்ண, சில இடங்களில் பூஸ்ட்டு அதாவது நம்ம இந்த மாதிரி நம்ம எனர்ஜி ட்ரிங்க்ஸை அதை நம்ம சொல்லக்கூடாது, எனர்ஜி ட்ரிங்க்ஸில் இருக்கக்கூடிய அந்த பான வகைகளில் இருக்கக்கூடிய அதையும் அது கூட ஆட் பண்ணிடுறாங்க. அப்போது ஆட் பண்ணும்போது சுவை நல்லா இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் ஆகுது. டீ ரேட்டில் கொஞ்சம் ஆட் பண்ணாலும் அது அந்த சுவையை இது பண்ணுது. இந்த மாதிரி ஆட் பண்ணுறாங்க இல்லைங்களா
1: சார்? இது அநேகமாக அந்த நுகர்வோர்களுக்கு ஒரு சில நுகர்வோர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, ஒரு சில நுகர்வோர் அதை விரும்புகிறாங்க. தேயிலையோட சில பானங்கள், ஒரு தானிய வகைகள்,
0: ஏலக்காய் ஃப்ளேவர், காடமம், அந்த மாதிரிலாம்
1: அப்படியெல்லாம் அதை சேர்த்து அவங்க அருந்தக்குள்ள அந்த தேயிலையை அவங்க மென்மேலும் ரசிக்கிறாங்க. அப்படியே சொல்ல, அது இல்லை எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு சுவை எடுக்கலும் வெளியில் அது அந்த ருச அதோட சுவையை அவங்க பார்க்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்.
0: இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த தேயிலைக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கிறது, வேறு வேறு இடங்களில் இருக்கிறது, இதுக்கு வந்து இந்த தரத்தை பார்த்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும்?
1: சார், இப்போ நம்ம பார்த்தோம்னா இலங்கை பொறுத்த மட்டும் சைனா டீங்கிற ஒரு தேயிலை, சின்ன வகையான தேயிலை இருக்குது. அங்கே ஹேண்ட் பிளக்கிங், கையால் பறிக்கப்படுற தேயிலை தான் அநேகமாக அங்கே இப்போது மட்டும் நடைமுறையில் இருக்குது. இதே நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவில் கொஞ்சம் பெரிய இலை, இங்கே மெஷினால் பிளக் பண்ணுறது, மெஷினால் தான் பறிக்கப்படுது அநேகமாக. இதுக்கும் அதுக்கும் என்ன, அது அதோட சுவைத்தன்மையும் அது நறுமணமும் வேறு மாதிரி இருக்கும் சார். ஏன்னா மலைகள், அதிக மலைகள் உள்ள நாடு இலங்கை, அதனால அதை காரணமால அதோட சுவையோட தன்மை வேறுபடும். இதே நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம்னா இங்கே அடர்த்தியான கலர் திக் பாடி என் கூடுதலான சுவை இந்திய தேசங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம நீலகிரி மாவட்டங்களில் அசாம் தேயிலை அநேகமாக ஸ்ரீலங்கா தேயிலையோட நெருக்கமாக இருக்கும். அது அந்த அதோட குவாலிட்டி நம்ம தேயிலை பறிக்கப்படுற நாட்கள்ஸை அதோடய குவாலிட்டிக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. ஒரு ஹேண்ட் பிளக்கிங் பண்ணக்குள்ளே 7 நாட்களுக்கு ஒருக்கா தேயிலையை பறிச்சாகணும். இதே நீங்கள் ஷியர் பிளக்கிங் மெஷின் பிளக்கிங் பண்ணக்குள்ளே 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் அந்த இலையை பறித்தாலே நமக்கு அதோட சுவையும் அதோட தரமும் ரொம்ப உயர் மட்டத்தில் இருக்கும்.
0: இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எந்த இடங்களெல்லாம் நான் கொஞ்சம் ஒரு வாய்ப்புகள், அதாவது டிமாண்ட் வந்து நிறையா இருக்குது, ஒருவேளை ஸ்மால் க்ரோவர்ஸ் அதை வந்து பயன்படுத்திக்கலாமா?
1: கண்டிப்பாக சார். இப்போ நான் ஒரு ஈரான், ஈராக், யுனைடெட் அமெரிக், அப்புறம் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளில் நமக்கான சந்தை தேடல் மிக பெருசாக அங்கே இருக்குது. நம்மளோட தேயிலை அவங்க வேண்டும்னு சொல்கிறாங்க, நிறைய தேவை எங்களுக்கு. அப்போது அந்த அவங்களோட டிமாண்ட், அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேயிலையை நாங்கள் தயாரிப்பில் இருக்கோம், தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் மார்க்கெட் ரிப்போர்ட் அப்படின்னு வரும். அப்போ ரஷ்யாவில் 1000 டன் எங்களுக்கு, இந்த அளவு கிலோஸ் எங்களுக்கு தேயிலை இங்கே வேணும் இந்தியாவிலேருந்து அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அதுக்கான உற்பத்தியும் இங்கே இருக்குது, நாம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸ்மால் ஹோல்டர்ஸ், சிறு போகத்து உற்பத்தியாளர்களும் இருக்கிறாங்க. அவங்களும் நாம் பார்த்தோம்னா டிரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சர்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு விளங்குது. அப்போது அப்படி பண்ணலாம் சார். இது ஒரு கடின முயற்சியாக இருக்கும், அதுக்கு சில காலங்கள் தேவை. நம்ம இடையில் தரகர் இருக்கிறாங்க, புரோக்கர்ஸ். இப்போ அவங்கள் மூலியமாக தான் அவங்களோட சேர்ந்து தான் நம்ம இந்த தேயிலையை அவங்கக்கிட்ட அனுப்பி அவங்க அந்த பயஸ்கிட்ட கொண்டு போயிட்டு சேர்த்து அந்த டீயை தரம் பார்த்து தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்த பயஸ் அவங்க வெளிநாடுகளில் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு எவ்வளவு தேவை இதை செஞ்சிட்ருக்காங்க. சில காலங்கள் போக நம்மளோட லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னுக்கு நம்மளோட தேயிலை அதிகம் யார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா, வாங்கியிருக்கிறாங்களோ அவங்கள அனலைஸ் பண்ணி அந்த பயஸ் இல்லாட்டி புரோக்கர்ஸ் மூலியமாக நம்ம அவங்கள போயிட்டு நேரடியாக சந்திச்சா நமக்கான வாய்ப்பு இருக்குது, டிரெக்ட் ஷிப்மெண்ட் ஒன்று செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார். கடின உழைப்பு கொஞ்சம் தேவைப்படும், காலம் அவகாசம் தேவை.
0: இப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு இப்போ நீங்கள் அதாவது தேயிலையில் வந்து நிறைய அந்த ப்ராசஸிங் மெத்தட்ஸ் அதை சொன்னீங்க. ஸோ அதில் அந்த ப்ராசஸிங்கில் குவாலிட்டியை இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணால் இன்னும் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா, இல்லைன்னா இன்னும் தரம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது? ஏன்னா நிறைய இடங்களில் அந்த தரத்தை அதாவது மெயின்டைன் பண்ணாததுக்கு காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி பிளக்கிங் பண்ணுறதில் மற்ற இலைகளெல்லாம் சேர்ந்து வருது இல்லைங்களா?
1: ஆ சார், இப்போ நமக்கு சார் நிறைய ஒர்க்கர்ஸ், தொழிலாளர் பற்றாக்குறை இருக்குது. இதுவும் ஒரு காரணமாக இருக்குது நமக்கு அந்த தேவையான டைமில் அந்த இலையை பறிச்சிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. அந்த சவாலை மீறி நாம் இப்போ அந்த விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டுருக்கிறோம். அந்த டைமுக்கு பிளக்கிங் ரவுண்ட்ஸுங்கிறத விஷயத்தை பார்த்துட்டு அந்த டைமுக்குள்ளே அந்த பதமான நேரத்தோடு

0: இலைய பறித்து நாம் அந்த ப்ராசஸிங் செஞ்சிட்ருக்கிறோம். இப்போ அப்படி பண்ணு அப்படி அப்படி செய்கிற சில கம்பெனிகள் தான் இன்றைக்கி பேரிடா குறிப்பிடுவார்கள் இன்றைக்கி நல்ல ஒரு லெவலில் நிற்கிறாங்க. அவங்களோட தேயிலைக்கு சந்தையில் பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. அவங்க உதாரணத்துக்கு நீங்கள் அவங்களோட பிராண்ட் நேமை சொன்னாலே அந்த தேயிலையை வாங்கிறதுக்கு காத்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த தேயிலையோட தரம் நல்லாயிருக்கும். அவங்களோட என்ன எந்த அளவு அவங்களோட ஹார்வெஸ்டிங் கூடுனாலும் அவங்களோட தரத்தை அவங்க குறைச்சிக்க மாட்டாங்க. அவங்களோட தரத்தை நிர்ணயிக்கிறதுலையும் தரத்தை செக் பண்ணுறதுலையும் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இப்போ ஒரு தேயிலை வெட்டி ட்ரை டீ இது ரெண்டையும் அனலைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சந்தைப்படுத்துறதுக்கு முன்னுக்கும் ஒவ்வொரு தேயிலையும் ஒவ்வொரு பெட்ச் வைஸும் நாம் டேஸ்ட் பண்ணி அதோட தரம் நல்லா இருக்கா, அதில் என்ன ஏதாவது வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, எல்லாம் அந்தந்த நேரத்தில் அதுக்கான தீர்வை நம்ம கண்டுறோம். அதனால் குவாலிட்டி வைஸ் இப்போவும் நம்ம தரத்தை இன்னும் மேம்படுத்திக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கோங்கிறது என்ன.
1: ஓகே, தொடர்ந்து நம்ம பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நேரம் 3:40. ஹலோ ஊட்டி தொடர்கிறது. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நம்ம தனியார் தேயிலை தொழிற்சாலை மேலாளர் கேதீஸ்வரன் அவர்களோட தான் நம்ம பேசிட்டுருக்கோம். தொடர்ந்து பேசலாம். திருப்பி நம்ம நிறைய விஷயங்கள் இந்த தேயிலை பற்றி நம்ம பேசினோம். இப்போது தேயிலையில் எல்லா இடங்கள்லையுமே ஒரு காம்படிஷன் இருக்குது உலகத்தில் நம்ம பார்க்கும்போது. அதில் தேயிலை எதையும் அதில் விட்டு விட முடியாது அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும். நிறைய காம்படிஷனில் நல்ல பெரிய அளவில் கோடிக்கணக்காக லாபம் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில இடங்களில் ஃபேக்ட்ரிஸ்லாம் ரொம்ப நலிவடைஞ்சு, அதாவது ரொம்ப நஷ்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்க்குறோம். உங்களுக்கு ஒரு சமீபத்தில் கூட நீங்கள் நம்ம சொல்லும்போது ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, டோட்டலாக லாஸ் ஆன ஒரு ஃபேக்ட்ரியை எடுத்து முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது. என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணீங்க? அந்த டெக்னிக்கெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடாதீங்க, நீங்கள் எல்லாம் சொல்லணும்.
1: இப்போ நம்ம பார்த்தோம்னா, முதல்ல நமக்கான மெஷினரி உள்ளுக்கு உள்ள ஃபேக்ட்ரிக்குள்ளால மெஷின் என்ன என்ன கண்டிஷனில் இருக்குது, அதோட தரத்தை சரியாக பயன்படுத்தணும். க்ரீஸிங், அதோட பேரிங் தன்மை இதெல்லாம் சரியாக இருக்கா, அதோட சரியான அலைன்மெண்டில் அது இருக்குதா, இதெல்லாம் ஏன் இது சார் நம்முடைய எலக்ட்ரிசிட்டி பில் மின்சார பட்டியலை குறைக்கும். அதனால தான் நான் அதோட அது போடப்பட்ட பெல்ட் என்ன என்ன புள்ளி இப்படி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது சார். இப்போ இதே பார்த்தீங்கன்னா, இதுக்கு இதுக்கு மேலே தேயிலையோட தரம், இலையோட தரம், இது இதில் ரொம்ப கன்சன்ட்ரேட் பண்ணும். என்னை பொறுத்தவரை ஒரு குறைஞ்சது அதோட 100% எடுத்தோம்னா ஒரு ஒரு நிறை, அதில் ஒரு 65-70% நல்ல இலைகள் இருக்கணும். அப்படின்னா யங் லீஃப், அது அந்த யங் லீஃப் இருக்கக்குள்ள ஒரு எந்த ஒரு ஒரு தேயிலை தொழிற்சாலையும் லாஸ் ஆகிறதா சரித்திரம் கிடையாது. நம்ம தரம் குறைவான தேயிலை இலைகளை எடுத்தால் அதோட உற்பத்தியில் நிறைய லோ செல்லிங் கிரேட், அப்படி நம்ம பார்த்தோம்னா ஆஃப் கிரேட்னு ஒரு சொல்லப்படும். அது ரொம்ப ஒரு இப்போ 300 and 400 விற்கிற இடத்துல ஒரு 80 rupees, 60 rupees விற்கிற தேயிலையை நம்ம அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ண தயாரிக்கப்படுது. இந்த இடத்துல நமக்கு பெரிய லாஸ் ஆகும். இந்த லாஸ் வந்துட்டு உடனே நமக்கு தெரிய போகிறதுல ஒரு 6 months, 7 months, 1 year காலப்பகுதியில் இதோட தாக்கம் மிக பெருசாக இருக்கும். இது இது போக இது இது ரெண்டும், இது தேயிலையோட தரம், மெஷினரி, இது கங்கா, இது ரெண்டும் சரி வந்துட்டால் அடுத்து உற்பத்தி செய்யப்படுற விதம், தேயிலை தயாரிக்கிற விதம் வந்துட்டு நிறைய உள்ள அதில் நிறைய ப்ராசஸிங் இருக்குது, அதை சரியான முறையில் செக் பண்ணும். அடுத்தது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஒரு கிலோவுக்கு நம்ம எவ்வளோ காஸ்ட் வேஸ்ட் பண்ணுறோம், அதோடு எவ்வளோ ப்ராஃபிட் என்எஸ்சி நெட் சேல் எவரேஜ் எவ்வளோ பண்ணுறோம், இது ரெண்டுக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை இருக்குது சார். இது ரெண்டையும் இது ரெண்டையும் நம்ம கவனித்தாலே
0: அதான் அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் ஆகிடுவாங்க.
1: இது இந்த இரண்டு விஷயங்களை நம்ம பார்த்தாலே ஒரு ஃபேக்ட்ரி ஒரு குறுகிய கால பகுதியில் அவங்களோட லாபத்தை சம்பாதிச்சு அவங்க அவங்க அந்த இந்த துறையில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்க்கு வரலாம் அந்த கம்பெனி. இது ஒரு இடத்துல நாம் பண்ணது கிடையாது சார், நிறைய இடங்களில் நலிவடைஞ்ச ஃபேக்ட்ரிகளில் போயிட்டு இந்த சிஸ்டமில் இந்த சிஸ்டத்தை அடப்ட் பண்ணி சரியான விஷயங்களை முன்னெடுத்து அவங்கள இப்போ லாப பாதையில் ஓட வச்சுருக்குறோம், இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களும் ரொம்ப ரொம்ப அவங்களோட தொழிலாளர்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கொள்கிறாங்க. இப்போது இதுக்கு முன்னே எப்படி என்று தெரியல, பட் இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லப்பட்டு அதை செயல் வடிவம் பெறக்குள்ளே கண்டிப்பாக

0: லாபம் இருக்குது.
1: இப்போ அதில் வந்து தேயிலையினுடைய தரமும் இருக்கணும், அதில் லேபர்ஸு அந்த மாதிரி. இப்போது நீங்கள் அது உங்கள் இதில் வந்து மிகப்பெரிய ஒரு 500-1000 அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏக்கர்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த லீஃபை வந்து அது அது லேபர் எல்லாமே அதில் உள்ளடங்கி இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போது நம்ம இந்த எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணணும், அதே நேரத்தில் லாபத்தை ஜாஸ்தி பண்ணணும். இது பண்ணும்போது அதனுடைய தரம் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு எப்படி அதை கொண்டு வரும்போது நிறைய டெக்னிக்கலாக நீங்கள் இது பண்ணியிருப்பீங்களா? இப்போ தேயிலை பறிக்கும்போது லீஃப்லேருந்து அது வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லையா?
0: ஆ, கண்டிப்பாக. அதான் இப்போ நம்ம சரியான நேரத்துக்கு பசலை இடணும், உரமிடணும், சரியான நேரத்துக்கு அதுக்கு மறந்து தெளிக்கப்படணும், அதோட ரவுண்ட்ஸ் அந்த தேயிலை செடியை ரவுண்ட்ஸ் படி பார்த்துக்கணும். இதே நீங்கள் வெயில் காலங்களுக்கு தேயிலை மரத்தை சுற்றி சருகுகள் குமிக்கப்படணும், அதுக்கு தான் நம்ம நிழல் மரங்களை நிறைய உருவாக்கணும். அது இப்போ ட்ரவுட் பீரியடில் நம்ம தேயிலை செடியில் நம்ம பாதுகாக்கணும்னா நிறைய மரங்கள் இதுகளை உருவாக்கினாலே நமக்கு எப்போயும் நம்மளோட அந்த ப்ரொடக்ஷன் குறைய போகிறதில்ல. லீஃபோட ப்ரொடக்ஷன் கொஞ்சம் அந்த பெரிய ஒரு எஃபெக்ட் நமக்கு பண்ணாது, அதனால் நம்ம லாஸ் பண்ணுறத குறைக்கும். நான் சொல்லலை அது ஃபுல்லாகவே நின்றுமிட்டு ரொம்ப குறைச்சிக்கொள்ளலாம். அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் சில செய்து, இதே மழை காலங்களில் மண்ணரிப்பு ஏற்படாமல் அந்த மழை நீர் வழிஞ்சோடுறதுக்கு சரியான விஷயங்களை செஞ்சால், அந்த பாத்தின்னு சொல்லப்படுற அந்த கான்கள் வெட்டி இதுகளை செய்யப்பட்டாலே சார் நமக்கு அங்கே உள்ள தாக்கத்தை நம்ம குறைச்சிடலாம். அப்போது நம்ம சரியான நேரத்தில் அறுவடை செஞ்சாலே லீஃபை, அந்த சரியான டூ லீஃப் அண்ட் பட் நமக்கு கிடைக்கப்பட்டாலே தேயிலையும் அதோட அறுவடையும் கூடும், நம்மளோட தரமும் கூடும்.
1: இப்போ தேயிலையில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா க்ரீன் டீயை தனியாக இருக்கு, ஏன்னா அது க்ரீன் டீ வந்து மேலே இருக்கிற அந்த பட்ஸை மட்டும் எடுத்து பண்ணுறதுனால அது விலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு. இப்போ க்ரீன் டீயை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அதனுடைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் க்ரீன் டீயை பற்றி என்ன சொல்கிறீங்க?
0: ஸோ க்ரீன் டீங்கிறது ஃபெர்மெண்டேஷன் பண்ணப்படுறது கிடையாது, அதில் உள்ள ரசாயன மாற்றங்கள் வேறு. இந்த பிளாக் டீக்கும் அதுக்கும் வித்தியாசம், அது ஒரு துவர்ப்பு கசப்பு தன்மையோடு சேர்ந்த ஒரு சுவையை நமக்கு கொடுக்கும். அநேகமான நுகர்வோர்கள் இதை விரும்புகிறாங்களேன்ற ஒரு கேள்விக்குறி தான். அதை பற்றி அந்த க்ரீன் டீயை பற்றி சரியான முறையில் தெரிஞ்ச சில பேர் அதுக்கு அதை எடுக்கிறாங்க.
1: அது இன்னொரு காரணம், அந்த மாதிரி ஓபிசிட்டி இருக்கிறவங்களும் அந்த மாதிரி அதை எடுக்கிறதுக்குனால ஒரு சில டாக்டர் மருத்துவர்கள் கூட அதை பரிந்துரை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைய நேரத்துக்கு வந்துட்டோம். இப்போது தேயிலை தொழில் பண்ணுறவங்க ஒரு ஏற்றுமதி செய்யணும் அப்படின்றவங்களாகட்டும் அல்லது தரத்தை உயர்த்துறவங்களாகட்டும், அவங்களுக்கு உங்களுடைய அனுபவத்திலேருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன?
0: தரத்தை உயர்த்துறதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரிக்க அவங்களோட அந்த ஒவ்வொரு தேயிலை செடிக்கும் அவங்க ரொம்ப அக்கறை எடுத்துக்கொள்ளணும். அந்த அது தொழிலாளர்களுக்கும் சார் அதை கொண்டு செல்லணும். இப்போ நம்ம நேரடியாக தொடர்பு படுறது குறைவு, அது நமக்கு நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற அந்த தொழிலாளர் ஒர்க்கர்ஸை சரியான புரிந்துணர்வை கொடுக்கணும். இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம நிறைய கதைக்கணும். செமினார், ஒரு சின்ன பொக்கட் மீட்டிங், இது சம்பந்தமாக அவங்கள தெளிவுபடுத்தினாலே அவங்க தெளிவாகினாலே சார் நமக்கு சரியான விஷயங்கள் நடக்கும்.
1: அதே மாதிரி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு லோக்கல் லெவலில் இருக்கும்போது அவங்க லோக்கல் இந்தியாவிலே நிறையா டிமாண்ட் இருக்குது, ஆனால் அதே மாதிரி வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணால் இன்னும் அதிகமாக வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு
0: நிறைய இருக்குது சார். இப்போ இடையில் இந்த புரோக்கரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்காது. அப்போ இந்த ஷிப்மெண்ட் நடக்கிறதுக்கு நம்ம நேரடியாக தொடர்பு கொள்ளலாம், அதுக்கான வழிமுறைகள் இருக்குது. இப்போ சிறு போக உற்பத்தியாளர்கள் ஒரு கோஆபரேட்டிவ் மாதிரி ஒரு டீம் ஆகி அது ஒரு அது அதுக்கு லைசன்ஸ் இதெல்லாம் எடுத்து நம்ம நேரடியாக அதுக்கான வகைகள் இருக்குது சார், அது பண்ணலாம். அது கொஞ்சம் நீண்ட பயணம், ஆனால் அதுக்கான வழிமுறைகள் இருக்குது, செய்யலாம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த தேயிலையில் அதாவது

0: வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்யும்போது அதற்கு எந்தெந்த நாடுகளில் டிமாண்ட் இருக்குது அப்படின்றத பற்றியும், அதே நேரத்தில் தர மேம்பாடு ஃபேக்ட்ரியில் வந்து கவனிக்கக்கூடிய விஷயங்கள், அதனுடைய தரம் எப்படி இருக்கணும், நீங்கள் மெஷினரிஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கணும், அது அதை பற்றியெல்லாம் சொன்னீங்க. கண்டிப்பாக தேயிலை தொழில் செய்கிறவங்க மட்டும் இல்லை, தேயிலையை பருகிறவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் உங்களுக்கு மிக்க நன்றி சார்.
1: நிலையத்துக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.
0: நேயர்கள் இதுவரை அலோ ஊட்டி நிகழ்ச்சியில் அதாவது தேயிலை தர மேம்பாடு மற்றும் ஏற்றுமதி குறித்து தனியார் தேயிலை தொழிற்சாலை மேலாளர் கேதீஸ்வரன் அவர்கள் பங்கு பெற்ற நேரடி நிகழ்ச்சி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். நேர்களை இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில பொது அறிவு வினா கேட்கப்படும். அந்த வினாவுக்கான க்ளூஸும் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். இன்னைக்கு நிகழ்ச்சியில இணைந்திருப்பது நான் உங்கள் அன்பு தோழி ராஜி மற்றும்
1: அதாவது நீங்க பொது அறிவு கேள்வி அப்படின்னு ஒன்று ராஜ் அப்படின்னு ஒன்று எனக்கு நிறைய கேள்விகள் மனசில் ஓடிட்டு இருக்கு. என்னன்னா பொது அறிவு சம்மந்தப்பட்ட கேள்விகள் ரொம்ப அவசியமான கேள்விகள். அதெல்லாம் நிறைய நேயர்கள் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின் போது அவங்க லைனுக்கு வருவாங்க, லைனுக்கு வந்து பேசுகிறாங்க. சில நேரம் நம்ம டவுட்டாக இருக்குது, இது இந்த ஆன்சராக தான் இருக்குமா அப்படின்னு தப்பாயிருமான்னு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பயப்படுவாங்கல்ல. தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டாம், அவசியமே
0: இல்லை, நல்லா ஃப்ரீயா விடுறேன் அப்படின்னு.
1: ஆமா, நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த என்ன க்ளூ எல்லாம் ரொம்ப கரெக்டாவே கொடுத்துடலாம்.
0: ஓகே, ஷியோர் ராஜ், ஓகே டீல். ஓகே சரி, இப்போ நேயர்களை நீங்க தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களுக்கு தெரிந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்க சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி மற்றும் அலைபேசி எண்கள் 9342109118 9342109118 83001918 மற்றும் 04233 என்ற இணைப்பெண்ணோடு 2966781. ஊடிஎஃப்எம் 101.8 இது எதிரும் புதிரும். என்ன ராஜ், இப்ப நேயர்களுக்கு நேயர்கள்ட்ட நேரடியா பேசிடலாமா இல்ல ஒரு சாங் கொடுத்துட்டு நம்ம
1: ஒரு சாங் அப்புறமா வந்துடலாம். கேள்வி வேணா நம்ம முதலே கேக்குறதா இருந்தாலும் கேட்கலாம்.
0: ஓகே, ஒரு கேள்வி
1: கேட்டு ஒரு கேள்வி கேட்டு நம்ம சாங் ப்ளே பண்ணிரலாம்.
0: சாங் ப்ளே பண்ணிரலாமா?
1: அப்போ அவங்களும் யோசிச்சிட்டே இருப்பாங்க. அதனால கண்டிப்பா நம்ம நிறைய நேயர்கள் வருவாங்க அப்படின்றத ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்.
0: ஓகே ராஜ், இப்போ முதல் கேள்வி கடினமானதா கேட்கலாமா இல்ல ஈஸியானது கேட்கலாமா நினைக்கிறேன்?
1: கொஞ்சம் அதான், ரொம்ப கஷ்டம் வேண்டாம், ரொம்ப ஈஸியா வேண்டாம், ஒரு மீடியமா கேட்கலாம், ஏன்னா டைம் இருக்குல்ல அவங்க அதனால.
0: சரி ஓகே, இப்போ ஒரு க்வெஸ்சன், எந்த பறவை தன் குட்டிகளுக்கு பால் கொடுக்கிறது? இந்த க்வெஸ்சன் வந்து ஒரு பாடலுக்கு அப்புறம் இதோட நேயர்கள்ட்ட கேட்டுட்டு அப்புறம் நாம சொல்லலாம்.
1: இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8,
0: இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில முதல் கேள்வி கேட்கப்பட்டது.
1: அதாவது பாடலுக்கு முன்னால் நம்ம கேட்ட கேள்வி என்னன்னா, பாலூட்டும் விலங்கினம் எது அப்படின்னு கேட்டால் எல்லாமேங்க அதில் என்னங்க கேள்வி அப்படின்னு ஈஸியாக இருக்கும். பாலூட்டி அப்படின்ற பறவை, பால் கொடுக்கக்கூடிய பறவை என்ன அப்படின்றது தான் கேட்டோம். அதனால் லைனில் வந்து நிறைய நேயர்கள் காத்துட்ருக்காங்க.
0: நேயர்களுக்கு தெரியலனா கூட அடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போகலாம். அவங்களுக்கு எத்தனை கொஸ்டின்
1: பறவையில் வந்துட்டு பால் கொடுக்கக்கூடிய பறவை அப்படின்போது நிறைய பறவைகள் நமக்கு ஞாபகம் வரும்.
0: அந்த நேயர் லைன்ல இருக்காரு, யாருன்னு கேட்டு பேசலாமா?
1: கிட்ட கேட்கலாம். வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவிலிருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி, என்ன சொல்ல வரீங்க நீங்க? க்ளூ எல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாங்க, நான் எனக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு சொல்றீங்களா?
2: ஆமாங்க, பாட்டி முன்னாடி சொல்லியிருக்காங்க, நாங்கள் நம்பல. அப்புறமா தான் அதான் இருக்கும்னு கெஸ் பண்றேன்.
1: சரி, கெஸ் பண்ணுங்க.
2: புறா, புறா வந்து பால் கொடுக்கும் அப்படிம்பாங்க.
0: ஓகே, சரியான, இல்ல இல்ல, சரியான விடை தான் சொல்லிருக்கீங்க. அடுத்த

0: கொஸ்டின் ட்ரை பண்றீங்களா?
1: அது ஒட்டகம் எந்த நாட்டின் தேசிய விலங்கு? தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு என்னது? சரி, நம்ம ஒரிஜினல் க்வெஸ்சன்
0: இல்ல, ஒரு ரெண்டு மூணு க்வெஸ்சன் தொடர்ந்து கேளுங்க.
1: ஒட்டகம் எந்த நாட்டின் தேசிய விலங்குக்கு க்ளூ கொடுக்கணுமா? அது க்ளூ எப்படி கொடுக்கறது? கொடுத்தா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு நாடுகள் அப்படின்றத சொன்னாலே நீங்கள் சொல்லலாம். எந்த நாடு?
0: ஷேக்மார்கள் நிறைய அதிகம் பேர் இருப்பாங்க.
1: இன்னும் நெருங்கிட்டீங்க நீங்க.
0: எண்ணெய் உற்பத்திக்கு பேர் போனது இல்ல, துபாய் இல்லைங்க, ட்ரை பண்ணுங்க.
1: ஓகே,
0: ஷேக்குங்க நிறைய பேர் இருப்பாங்க, இதுல நீங்க கண்டுபிடிச்சிடலாம்.
1: ஓகே, நம்ம அடுத்த நேர்
0: சரி, அடுத்த க்வெஸ்சன்ஸ் கேளுங்க.
1: லிஸ்ட் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் சொல்லிட்டீங்கன்னா கடைசியில் ஒன்று ரைட்டாக தான் வரும்.
0: அதை மட்டும் விட்டுருக்கீங்க.
1: ஆமாம், ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஓகே, மறுபடியும் நீங்கள் அடுத்த நேற்று
2: நம்ம அரேபியா.
0: ஆ, அரேபியா. ஓகே, என்ன ஒரு வெறும் அரேபியா வந்துருமா?
1: அரேபியான்னு ஒரு
2: நாடு.
1: எப்படியோ மிஸ் பண்ணாம கண்டிப்பா நான் சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்லி
2: சொல்லிட்டீங்க.
1: நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள்.
0: இல்ல, கரெக்ட் தான், சரியான ஆன்சர் சொல்லிருக்கீங்க கிருஷ்ணமூர்த்தி சார். உங்களுக்கு
1: ஆனா நீங்க நாலு அஞ்சு குழு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க கண்டுபிடிச்சிருந்தாலும்
0: கண்டுபிடிச்சிட்டார்ல, அதுக்கு ஒரு கிளாப்
1: கிளாப் கொடுத்துடலாம்.
0: ஓகே, தேங்க்யூ.
1: அடுத்த நீட்ட நம்ம பேசலாம்.
0: அடுத்த நேருக்கான கேள்வி என்ன ஜெபராஜ் சொல்லுங்க.
1: சிவப்பு நிறத்துல தெரியக்கூடிய.
0: ஹலோ, வணக்கம். அதுக்கு முன்னாடி யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: என்ன மேடம் மட்டும் வணக்கம் சொல்றீங்க?
3: சார் இருங்க சார், உங்ககிட்ட வர்ற
1: சொல்லுங்க.
3: உங்களுக்கு வணக்கம். இந்த கோவை மாவட்டம் சின்ன செல்வராஜ் மஞ்சளா பேச, நல்லா இருக்கீங்களா? ரெண்டு பேருமே
1: பாருங்க, ஒன்னா சேர்த்து கேக்குற, ரெண்டு பேரும் நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கான க்வெஸ்சன் ரெடியா இருக்கீங்களா?
3: கேளுங்க மேடம், முடிஞ்சா சொல்றேன்.
0: ராஜ் கேளுங்க.
1: சிவப்பு நிறத்துல தெரியக்கூடிய கிரகம் என்ன?
3: செவ்வாய் கிரகம் சொல்லுவாங்க
1: நினைக்கிறேன்.
0: எல்லாரும் சிவப்பா இருக்கும் சொன்னதுனால நீங்க செவ்வாயின்ட்டீங்களா?
3: ஆமாங்க மேடம்.
0: இல்ல, செவ்வாயின்றதுனால சிவப்பா இருக்கும் நினைக்கிறீங்களா?
3: அதனால
0: ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: மனுஷனோட உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு பத்தின கேள்வி, சரியா? மனுஷனோட உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு வந்து வளையும் தன்மை உடைய எலும்பு எது? அதாவது வளையக்கூடிய தன்மை உள்ள
0: நமது மனித உடல்ல வளையக்கூடிய தன்மை உடைய எலும்பு அப்படின்னா என்ன?
3: வளையக்கூடிய எலும்புல கையா இருக்குங்க மேடம்?
0: இல்ல இல்லங்க, வளையக்கூடியது கை வளையும், கையோட எலும்பு வளையுமா?
1: கை வந்து மடக்க முடியும்.
0: மடக்க முடியுமா? அது
1: வளையாது.
3: வளையாதுங்களா?
0: வளையக்கூடிய எலும்பு.
3: கழுத்துங்க மேடம், கழுத்து எலும்புங்க மேடம்.
0: இல்லைங்க,
1: நீங்க நெருங்கி வந்துட்டீங்க.
3: கழுத்து இல்லைங்களா?
0: கொஞ்சம் அப்படியே மேல வாங்க.
1: நீங்க எதுக்கு நெருங்கி வந்துட்டீங்கன்னு சொன்னா பேசாம இருக்கணும். நீங்க எதுக்கு மேல வாங்க கீழே?
3: மூக்கு, மூக்குங்களா?
0: சரி, அவங்க கண்டுபிடிக்கட்டுமே.
1: அவர் கழுத்துல இருந்து மூக்கு கொட்டி அடுத்து.
3: ஹலோ,
1: கொஞ்சம் சைட்ல வாங்க.
3: வைக்கிறதுக்கு
1: எங்க காதுல ரத்தம் வந்துடும் போல இருக்கு. நன்றி, இன்னும் வாழ்த்துக்கள்.

0: சரி சரி, கரெக்டானது சொன்னா உங்க காதுக்கு அது தேன் ஊத்துன மாதிரிதான் இருக்கும்.
1: ஓகே சார், எனிவே கண்டுபிடிச்சிட்டீங்க, தேங்க்யூ, உங்களுக்கான ஒரு கிளாப் கொடுத்துடலாம்.
2: நன்றி.
1: ஓகேங்க. ஓகே, அடுத்த நேயருக்கான க்வெஸ்சன் கேட்டுடலாமா ராஜ், இல்ல ஒரு சாங் கொடுத்துடலாமா?
0: சாங் கொடுத்துட்டு கேட்டுடலாம்.
1: ஓகே, நேர்களை இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8 எதிரும் புதிரும். வித் மீ ராஜி அண்ட்
0: ராஜ்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எதிரும் புதிரும் ஆஃப்டர் த சாங் பிரேக். சொல்லுங்க ராஜ், அடுத்து நீங்க என்ன கேட்க போறீங்க? அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துக்கலாம்.
1: பார்த்து அவங்க குரலை கேட்டுட்டு அவங்ககிட்ட
0: முடிவு பண்றீங்களா?
1: மாதிரி கேள்வி உங்களுக்கு வேணும்னு கேட்கலாம்.
0: ஓகே, ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும். இனிய மாலை பொழுது வணக்கங்க. கோயில் மாவட்டம் கோயில் படத்திலும் துரையன் பேசுகிறேன்.
1: துரையன், உங்களுக்கு என்ன மாதிரி கேள்வி வேணும்? அதாவது பிளட்டை பத்தி கேக்கட்டுமா, சுவையை பத்தி கேக்கட்டுமா, மரத்தை பத்தி கேக்கட்டுமா?
2: மரத்தை பத்தி கேட்கலாம் சரிங்க, சுவையை பத்தி கேட்கலாம் சரிங்க.
0: என்னனாலும் ஓகேன்றாரு,
1: எதுனாலும் ஓகேயா?
0: ஆமா, அவர் வந்து ஃபுல்லா ரெடி ஆயிட்டாரு, பயங்கர யூஸ்ட் ஆயிட்டாரு. துரையன் சார் அப்படிதானே?
1: சரி, நம்ம காட்டுக்கு ராஜா அப்படின்றது எது? காட்டுக்கு ராஜா அப்படின்றது எது?
2: காட்டுக்கு ராஜா அரசன்.
1: காட்டுக்கு, காட்டுல என்ன இருக்குங்க?
2: காட்டுலீங்களா?
1: இல்ல, காட்டுக்கு ராஜா அப்படின்னா எது?
2: சிங்கம். சிங்கம்ங்க?
1: அது குவெஸ்டின் இல்ல. சரியா, நீங்க கொஞ்சம் கூல் ஆகுங்க அப்படின்றதுக்காக கேட்டது. மரம், அதே மாதிரி
0: ரொம்ப டென்ஷன் பண்றாரு துரையன் சார்.
1: சரி சரி, செகண்ட் கேள்விக்கு அவருக்கு பதில் தெரியலன்னா அட்லீஸ்ட் இது இதையாவது சொன்னமே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கீங்களே அப்படின்றதுக்காக அந்த கேள்வி கேட்டேன். காட்டுல என்னென்னலாம் இருக்கும்? மரங்கள் இருக்கும் இல்லையா? அந்த மரங்களினுடைய அரசன் எந்த அரசன்? காட்டுக்குள்ள, காட்டுல இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது.
0: காட்டுக்கு அரசன் நீங்க சொல்லிட்டீங்க, அது ஒரு ஈஸி க்வெஸ்சனா நீங்க சொல்லிருக்கீங்க.
1: இல்ல, மரங்களுக்கு எல்லாம்
0: அரசன்.
1: அரசன்,
0: மரங்களின் அரசன் என்று அழைக்கப்படும் மரம்.
1: மரம் எது? அது காட்டுலயும் இருக்கும், நம்ம மற்ற இடங்களையும் வீட்டு பகுதிகளையும் கூட இருக்கும்.
0: அதான் உங்களுக்கான க்ளூ.
2: காட்டுலயும்
1: பாதி சொல்லியும் சொல்லாம.
0: அதனால உங்களுக்கு அடுத்த இன்னொரு க்வெஸ்சன் இருக்கு துரையன் சார்.
1: வாசனை பொருள்களின், அதாவது காட்டுக்கு அரசன் அரச மரம்னு சொல்லிட்டீங்க, வாசனை பொருள்களின் அரசி அல்லது வாசனை பொருள்களின் ராணி. ராணியும் அரசியும் ரெண்டு ஒண்ணு.
0: அரசன் அரசியை பத்தி இன்னைக்கு கேள்வி கேட்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு போல இருக்கு.
2: சந்தனங்க?
0: சந்தனம் இல்லைங்க.
1: சரி, ரெண்டுமே நாங்க க்ளூ கொடுக்காம நீங்களே சொன்னீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஆன்சர் வந்து தப்பு.
0: எனக்கு
1: துடிக்குது, ஆனா அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு
0: கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
1: அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. சரிங்க, நீங்க ரொம்ப பொருத்தி பாக்காதீங்க. அதாவது வாசனை பொருள்களின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம்.
3: வாசனை, வாசனை பொருட்களின் ராணி. ஏலக்காய்.
1: வெரி குட், சூப்பர் சூப்பர். க்ளூ கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன க்ளூ கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க?
3: நமக்கு பயன்படுத்தக்கூடியது பாயசம்.
0: சூப்பர் சூப்பர்.
1: இல்லை, அப்படியெல்லாம் சொன்ன கூட இல்லை. நான் சொல்றது வந்து ஏலக்காய் வந்து ஒரு கிலோ எவ்வளோ தெரியுமா?
3: ஆமாம், 100 கிராமே 10 கிராமே உங்களுக்கு வந்து 100 ரூபாய்க்கு.

0: 100 ரூபாய், 7000, 8000 ரூபாய் தாண்டிட்டு இருக்குது. அதனால நான் க்ளூ கொடுக்கும்போது அதை தான் கொடுக்கலாம்னு யோசிச்சிருந்தேன். நன்றிங்க.
1: போலாம் அவருக்கு. அவரு க்ளூ இல்லாம கண்டுபிடிச்சிட்டாரு இல்லையா? ஸோ ஒரு க்ளூவோட கண்டுபிடிக்கிற மாதிரி கொஞ்சம் டஃப்பான
0: கேள்வி அப்படின்னு சொல்ல முடியாது. இது கொஞ்சம் மாறிடலாம். ஆனால் எல்லா அனைத்து இரத்த பிரிவுகளுக்கும் பொருந்தக்கூடிய இரத்த
1: பிரிவு,
0: அதாவது ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ், பி நெகட்டிவ், இப்படியெல்லாம் நிறைய வகைகள் இருக்கு இல்லையா? ஆனால் இந்த ஒரு குரூப் ரத்தம் மட்டும் எல்லாத்துக்குமே பொருந்தும். அது என்ன குரூப்? இந்த ரத்த பிரிவு இருக்கிறவங்க யாருக்கு வேணாலும், எல்லாருக்குமே, யாருக்கு வேணாலும்,
1: எல்லா பிரிவுகளும் அதுக்கு பொருந்தும்,
0: அதுக்கும் பொருந்தும்,
1: அந்த பிரிவுக்கு பொருந்தும். இல்ல இல்ல, அந்த பிரிவுக்கு, அந்த ரத்த பிரிவுக்கு வந்து மற்ற வகை பிளட் வகை குரூப்ஸ் எல்லாம் வந்து இந்த ரத்த வகை பொருந்தும்.
0: கரெக்ட்டா அவங்க சொன்னாங்க. இந்த இந்த
1: இல்ல சார்,
2: ஏபி பாசிட்டிவ்.
0: ஏபி பாசிட்டிவ், வெரி குட், வெரி குட்.
1: ஓகே, பயங்கர யூஸ் ஆயிட்டு இருக்கீங்க. தேங்க் யூ, சூப்பரா சொன்னீங்க சார்.
2: நன்றி
0: ராஜி. எனக்கு கொஞ்சம் அவர் ஏதாவது அதுக்குள்ளே கூகுள் போயிட்டு வந்துட்டு இருப்பாரா? இல்லை வேண்டாம், நீங்கள் கரெக்டாக தான் நீங்கள் உங்கள் நாலேஜ்லேருந்து சொன்னீங்க, எதுக்கு மீன் வம்பு. ஓகே
1: ராஜ், ரொம்ப வம்பளுக்குறீங்க நேயர்களுக்கிட்ட. சரி ஓகே, அடுத்த நேயருக்கான க்வெஸ்சன் ரெடியா?
0: ரெடியாக இருக்கு.
1: ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
1: ஆ, யாருங்க?
3: நான் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: பேசுங்கோலேன், எப்படி இருக்கீங்க?
3: நன்னா இருக்கிறோம். நீங்க எல்லாம் சேமமா இருக்கீடோ?
1: நாங்க சேமமா இருக்கோம்னா.
3: எல்லாரும் எப்படி இருக்காங்க?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம்,
1: எல்லாரும் நலமா இருக்கோம்.
3: மகிழ்ச்சியா இருக்கிறது நேற்று சொல்லுங்க.
0: சரி, மகிழ்ச்சியோட சேர்ந்து
1: நீங்க
3: வளையற எலும்பை பத்தி கேட்டேன். நான் கண்டுபிடிச்சேன், அது சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன்.
1: அது சொல்லிட்டா,
0: என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னா,
3: கேளுங்க, முடிஞ்சா சொல்றேன். ரெண்டு பேர்ல சேர்ந்து கேக்குறேன், நான் தனியா ஒப்பிட்டுக்கிட்டேன், சொல்லுங்க.
0: மனித உடலில் மிகவும் குளிர்ச்சியான, உங்களை நீங்க ரொம்ப ஹாட்டா இருக்கீங்க, அதனால மிகவும் குளிர்ச்சியான பகுதி எது?
3: மனித உடலிலா?
0: ஆமா,
3: மனித உடலில் மிகவும் குளிர்ச்சியான பகுதி மூளை.
1: எப்படி மூளைன்னு சொல்றீங்க மந்திரமூர்த்தி சார்?
3: இல்ல, அதுதானே அங்க சேஃப்டியா இருக்கிறது.
1: இல்ல, தவறு. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, க்ளூ கொடுத்துடலாம்.
3: சொல்லுங்க.
1: அடிக்கடி
3: மந்திரமூர்த்தி
1: சார்,
3: வெற்றியினுடையூ
1: கொடுங்க ராஜ்.
0: அதாவது அப்படின்னா அடிச்சு உடைச்சிருவேன் அப்படின்ட்டு நம்ம முகத்துல அதை சொல்லுவாங்க.
1: உங்களுக்கு இது மேல கோபம் வரும்.
0: ஆமா ஆமா, இதுக்கு மேல கோபம் வரும். என்னங்க உங்களுக்கு
3: மேல கோபம் வரும்?
1: அப்ப அது அப்ப என்ன ஆன்சரு?
3: மூக்கு.
1: ஓகே, கன்ஃபார்மா மூக்கு தானே?
0: ரொம்ப நெருக்கமாவெல்லாம் குடுக்க கூடாது.

0: இதெல்லாம் சொல்றது.
1: ஓகே மந்திரமூர்த்தி சார்,
2: நீங்க நீங்க நல்ல நல்ல எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க.
1: ஓகே அடுத்த கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க. இது தவறா சரியா?
1: இது சரி, மூக்கு சரியான விடை. இதுக்கு ஒரு கிளாப், இதுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். ஓகே
0: அடுத்தது சரி, அங்கேயே கொஞ்சம் நெருங்கி போயிடலாம். மூக்குக்கு மேல என்ன இருக்குங்க? ரெண்டு
2: மூக்குக்கு மேல இரண்டு விழிகள் இருக்கிறது.
0: அந்த விழிகளை பத்தி கேள்வி கேட்டலாமா?
2: கண்பார்வையினுடைய
0: குறைபாட்டை வந்து சரி செய்யணும் அப்படின்னா இதை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லுங்க. அந்த வகைகளெல்லாம் சொல்ல வேண்டாம். கண் பார்வை குறைபாட்டை கொஞ்சம் சரி பண்ணும் அப்படின்னு சொன்னா நீங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா எதை சொல்லலாம்?
2: அது நிறைய பொருள் இருக்கிறது, நீங்க ஒண்ணு குறிப்பிட்டு சொல்லலாம்.
0: ஒண்ணு நான் குறிப்பிட்டா நீங்க சொல்லலாம்.
2: அப்படிங்களா? நீங்க குறிப்பிட்டது எதுவும் தெரியலையே. நான் குறிப்பிட்டது சொல்ல, நான் என்ன
0: சாப்பிடக்கூடிய உணவு வகைகளை கேட்டோம். காய்கறி கிடையாது.
1: காய்கறி கிடையாது, அதுதான் க்ளூ.
0: அப்புறம் வந்து தானிய வகைகளும் கிடையாது.
2: நீர்வாழ் இனமா?
0: சாப்பிடக்கூடியதுங்க. கண் பார்வை குறைபாட்டை இது சரி செய்யறதுக்கு
1: இல்ல இல்ல, அவர் கேக்குறது கரெக்ட் தான். நீர்வாழினமான்னு கேக்குறாரு.
0: மீன் கிடையாது. நீர்வாழும் கிடையாது. இருங்க, ஊர்வன, பரப்பன, நடப்பன,
1: இதெல்லாம்
0: ஓடுபவன, இதெல்லாம் எதுவுமே கிடையாது.
2: கிடையாது.
1: இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சஜஸ்ட் பண்ணுவாங்க.
2: கீரை சாப்பிட சொல்லுவா?
0: நீங்க ஒண்ணு கேட்டு கிளியர்
1: பண்றீங்க.
0: ரொம்ப நெருக்கமா எந்த ஃப்ரூட் அந்த ஷேப் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லணுமா? நீ அடுத்தது
2: என்ன
1: பழம்?
0: பழம் வந்து ரவுண்டா இருக்குங்க, உருண்டையா இருக்கும். பால் மாதிரி இருக்கும். பால் மாதிரி இருக்காது.
1: ஈஸியா கிடைக்கக்கூடிய பழம், பிளைன்ஸ்ல எல்லாம் ஈஸியா கிடைக்கக்கூடிய
0: பால் ஷேப்ல இருக்காது, நீள்வட்ட ஷேப்ல இருக்கும். இதுக்கு இதுக்கு மேல என்ன க்ளூ கொடுக்கிறது?
2: அங்க உதகமண்டலத்துல கிடைக்கும்.
0: இல்ல, இன்னொரு ஒரு க்ளூ கொடுக்கறேன். அது வந்து இனிப்பா இருக்குங்க அந்த பழம்.
1: சார் இதெல்லாம் ரொம்ப
2: பழம்னா பொதுவா இனிப்பா தானே இருக்கும்.
0: அப்புறம் வேற என்ன க்ளூ கொடுக்கிறது
1: ராஜ்?
0: உள்ள இருக்கக்கூடிய கொட்டையினுடைய கலர் என்னன்னு சொல்லிருங்க ராஜி.
1: கலர் வந்து கொஞ்சம் பிரவுனிஷ் பிளாக் மாதிரி இருக்கும், ஒரு ஆஷ் கலர்.
0: பழத்துக்குள்ள இருக்க கொட்டையினுடைய வண்ணத்தை சொல்லிட்டாங்க.
2: ஆஷ் கலரா?
1: ஆஷ் கலர் இருக்கும்.
0: ஆஷ் கலர் அது?
1: ஆஷோ இருக்கும். ஆஷ் ஆஷ்
0: பிளாக் கலர்,
1: பிளாக் பிரவுனிஷ் பிளாக்காவும் இருக்கும். சம்டைம்ஸ் ஆஷ் கலர் மாதிரியும் இருக்கும்.
2: சொல்றாங்க.
0: நாங்க கேட்டு நாங்க இங்க
2: சொன்னீங்க விதை இருக்குன்னு சொன்னீங்க.
0: பப்பாளிக்கு வந்து நீங்க சொல்றது எப்படின்னா, விதை இருக்கிற பப்பாளியும் இருக்குது, இல்லாத பப்பாளியும் இருக்குது.
2: விதை இருக்கிற பப்பாளி தான் நீங்க சொன்ன அந்த, அதாவது குறைபாடை நீக்கும்.
1: ஆமா ஆமா. ஓகே, எனிவே மந்திரமூர்த்தி சார் தேங்க்யூ.
0: நன்றி,
2: நிறைய நேரம் கொடுத்தீங்க. மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். இருவரும்
0: ரொம்ப நேரம் பேசிட்டு ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8
0: எல்லாமே சமஹிட்டு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: பின்னாடி
1: யாரு பாத்திரம் எல்லாம் உருட்டிட்டு இருக்குது?
0: ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
1: ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறோம்.
0: அந்த கேள்விக்கு பதில் சப்போர்ட்டா பண்ணுவாங்க.
1: பார்வைக்கின்றது மருத்துவர்கள் மருத்துவ குணம் அதிகமா இருக்கிறது பப்பாளி பழம்.
0: கண்
2: பார்வைக்கு தேவையான விட்டமின் எது அப்படின்னு?
1: நம்ம பி காம்ப்ளெக்ஸ், கால்சியம் அப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா, கண்ணுக்கு எந்த விட்டமின் தேவை?
2: கண்களுக்கு ரொம்பவே அதிகமா தேவைப்படுற ஒரு விட்டமின்
1: அது வந்து இந்த பப்பாளி பழத்துல தான் இருக்கு,
2: நிறைய இருக்கு.
1: அதனால தான் அதோட சேர்த்து தொடர் பண்ணி அந்த கேள்வியை கேட்டாச்சு.
0: விட்டமின் சி சிங்களா?
2: தவறுங்க, தவறு. ட்ரை பண்ணுங்க கொஞ்சம்.
0: வேற
2: என்னென்ன விட்டமின் எல்லாம் தெரியும், அதுல கொஞ்சம் எதுவா இருக்கும் நீங்க கெஸ் பண்ணி சொல்லுங்க பாப்போம்.
1: ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கால்சியம். வேற என்ன குளோ வேணும் ராஜி? இந்த குழுக்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் படுத்தி பாருங்கன்னு சொல்றேன். என்ன விட்டமின் அதுல இருக்குது அப்படின்னு கேட்டேன்.
2: கண் பார்வைக்கு ரொம்ப தேவையான ஒரு விட்டமின் பியா சியா ஏவா? சரி, தவறுங்க. ஓகே,
1: அதான் சி தான் கால்சியம் சொல்லியாச்சு.
0: நினைக்கிறேன்
2: வயசாகும்
1: போது சாதாரணமா கண்ணுல வரக்கூடிய ஒரு நோய் எல்லாருக்குமே வர வாய்ப்பு இருக்குது. சாதாரணமா எல்லாருமே இந்த ஆப்ரேஷன் தான் கண்ணில் பண்ணுவாங்க. அதை பண்ணாதவங்க அதாவது தங்களோட வாழ்நாளில் அதை வந்து கண்டிப்பாக அது இயல்பாக வரக்கூடிய ஒரு நோய் அப்படின்ற மாதிரி ஒரு நோய் இருக்குது. அது அறுவை சிகிச்சை பண்ணி சரி பண்ணிடுவாங்க.
0: ஆமாங்க, ஆமாங்க. எங்க மாமியார் கூட பண்ணாங்க, வரலீங்களே.
2: இவங்களுக்கு பண்ணல, அதனால அவங்களுக்கு ஞாபகம் வரல.
1: அந்த கரையெல்லாம் கிளீன் பண்ணு.
2: கரை அப்படின்றாரு, அது கூட ஏதாவது ஒண்ணு போட்டு பாருங்களேன்.
1: கரைக்கு முன்னாடி கரைக்கு முன்னாடி அந்த ரையை எடுத்துட்டு வேற ஒரு லெட்டர் போடுங்களேன். கரை அப்படின்றதுக்கு அந்த ரை
2: இல்ல,
1: சாரி, கரை அப்படின்றதுக்கு காவை எடுத்துட்டு இன்னொரு லெட்டர் போடுங்க.
2: லெட்டர் போட்டுருங்க
1: அந்த இடத்துல. கண் கரை நோயா? வேற என்ன ரஜின
0: சொல்றீங்களா? நீங்களே சொல்லிட்டீங்களே.
2: தவறுங்க, தவறு. கண் புரை நோய். ஓகேங்களா?
0: கண் புரை,
2: இது ரொம்ப ஈஸியாங்க.
0: ஆமா, ஆமாங்க, ஆமாங்க.
1: அதாவது
0: ரொம்ப ஈஸி.
1: சரி, அதோட இன்னொன்னு, கண் புரை நோய்க்கு இந்த கண் புரை நோய்னு சொல்லி தமிழ்ல சொல்றோம், அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்?
0: இங்கிலீஷ்ல தெரியலீங்களே.
1: பரவாயில்ல.
2: கேட்ராக்ட்.
1: கேட்ராக்ட்.
0: கேட்ராக்ட்.
1: இது வந்து

0: கண்ணில் அந்த பொறை வளரும், அது வந்து அந்த
1: அறுவை
0: சிகிச்சை பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் ஒன்னா லேசர்ல இல்லைனா மேனியலாவும் பண்ணுவாங்க. இப்ப எல்லாமே லேசர்ல தான் பண்றாங்க.
2: சரி ஓகேங்க, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
1: நன்றி
2: செல்விங்க.
1: நன்றி
0: நன்றி.
2: எனிவே நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேன்சர் தெரிஞ்சுட்டு வந்தீங்களா, அதுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். தேங்க்யூ. ஓகே, அடுத்த நேயருக்கு லைன் கொடுத்துடலாம். ஹலோ,
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
3: கோவை நரசிவரம் கந்தசாமிங்க.
0: கந்தசாமி, எந்த கேள்வி கேட்கலாம் கந்தசாமி?
3: ஏதாவது ஜெனரலா கேளுங்க, ஈஸியா. வயசான
0: சாதாரண ஒரு பூச்சி, ஒரு கரப்பாம்பூச்சி, அந்த கேள்வி அந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்கட்டுங்களா? பாருங்க, ஒரு எல்லா கெத்தா இருக்கிற பாருங்க. இந்த இந்த ஒரு பூச்சி வகையான இந்த இந்த ஒரு உயிரி வந்து தூங்கவே தூங்காதுங்க. எதுங்க அது?
2: தூங்காத ஒரு உயிரினம்.
0: தூங்காத அப்படியே போயிட்டு வந்துட்டு பயங்கர ஆக்டிவா இருக்குங்க. அது வந்து இதுக்கும் அதுக்கும் போகும்,
2: அது தூங்காது.
0: ரொம்ப டிசிப்ளினா இருக்கும். ஏதாவது போகணும்னா கூட ரொம்ப வரிசையா தான் போகும். ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பொருளை தூக்கிட்டு போகணும்னா 10 பேர் 20 பேர் சேர்ந்துதான் தூக்கிட்டு போவாங்க. நன்றி, அதே தான்.
3: என்னென்ன
0: சுவை இருக்குதுங்க?
3: இருக்குங்க, அறுசுவைன்னு சொல்லுவாங்க.
0: கசப்பு, இனிப்பு, துவர்ப்பு, காரம்,
3: புளிப்பு.
0: இது வந்து கசப்பை பத்தின கேள்விதான். கசப்புலயே பலவிதமான கசப்பு இருக்குது. அந்த கசப்புகளின் அரசன் அப்படின்னு சொல்றாங்க.
2: கசப்புகளின் அரசன் சொல்றாங்க.
0: இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேப்பெண்ணெய் அப்படின்னாக்கா அதுவும் ஒரு கசப்பு
3: தான்.
0: பாவக்காய் அதுவும் ஒரு கசப்பு தான்.
3: கசப்பு,
0: ஆனா வேப்பெண்ணெய் கசப்பும் பாவக்காய் கசப்பும்
2: அதை விட எக்ஸ்ட்ரீம், ரொம்ப அதிகமான கசப்பு கொண்டது.
0: வேப்பெண்ணெய் கசப்பும் பாவக்காய் கசப்பும் ஒன்னாயிருமா?
2: வேற.
0: அதே மாதிரி கசப்புலயே இதுதான் பயங்கர கிங் அப்படின்னு அரசன் அப்படின்னு,
2: கசப்புகளின் அரசன் அப்படின்னு சொல்றாங்க. அடைக்கப்படுகிற ஒரு
3: கசப்பு
2: தாவரம் என்ன?
3: தாவரம் ஆமணக்கா.
0: நீங்க அவங்க தாவரம் வேற சொல்லிட்டாங்க.
2: இதுக்கு இன்னொரு க்ளூ கூட கொடுக்கலாம். சமீபத்துல இப்ப அந்த குடிநீரை தான் இப்ப எல்லாரும் குடுங்க.
0: நீங்க ரொம்ப ஈஸியா குடுத்துட்டீங்க, அவங்க இப்ப சொல்லிடுவார் பாருங்க.
2: சரி சொல்லுங்க, பாருங்க
3: சொல்லுங்க,
2: கண்டுபிடிக்கல.
0: அவங்க சொல்றாங்க இப்பதான் இதை எல்லாருக்கும் இதை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான அந்த கொரோனா டைம்ல கூட அதான் சொல்றேன்.
2: இதுதான் ரொம்ப
0: இதை விட நெருக்கமான குழு எப்படிங்க கொடுக்குறது? எல்லா கவர்மெண்ட் எல்லா அரசு
3: மருத்துவமனைகள்லயும்
0: அவர் கத்து அது என்ன அந்த குடிச்சிருக்கிறாரு. நீங்களே அது குடிச்சிருக்கீங்க, அது என்னன்னு தெரியல இல்லையா? அவர் பாருங்க இப்ப அடுத்த நேயர் வந்து அப்படியே ஆன்சரோட வந்து நம்ம கிட்ட சொல்லுவார் பாருங்க. இல்லன்னா கூட எப்படியாவது கண்டுபிடிச்சுதான் வந்துருவாங்க,
2: கண்டிப்பா வந்திருப்பாரு. ஹலோ,
4: நீலாவரை.
2: நீலா?
4: நீலாவரை.
2: நீலாவரை இல்ல.
0: நீங்க யாரு, எங்க இருந்து?
2: நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
0: உங்க பேர் நிலாவரையா? நான் ஆன்சர் நிலாவரையான்னு சொல்றீங்க.
2: கோத்தகிரி கோகிலா. கோத்தகிரி கோகிலா மேம்.
0: கோத்தகிரி கோகிலா,
2: எப்படி இருக்கீங்க மேம்?
4: நல்லா இருக்கேன்.
2: சொல்லுங்க மேம்.
0: நீலகிரி அப்படின்றதுக்கும் நீல ஸ்டார்ட் ஆகுது, இதுக்கும் நீல தான் ஸ்டார்ட் ஆகுது.
2: நீல தான் ஸ்டார்ட் ஆகுது.
0: கோத்தகிரி கோகிலா அப்படின்ற மாதிரி
2: இதுக்கும் நீ நீ
0: நீ தான்
2: நீலகிரியோட ஸ்டார்ட் ஆகுது. கசப்புகளின் அரசன் அப்படின்னு அழைக்கப்படுது.
0: சரி, ஏதாவது இல்ல, ஏதாவது ஒரு கசப்பு தன்மை உள்ள வேற ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க.
2: ஏதாவது ஒரு குடிநீரை சொல்லுங்க.
0: நீங்களே
4: சுண்டக்கா,
0: சுண்டக்கா கசக்கும் இல்லையா?
4: ஆமா.
0: இந்த கஷாயம் குடிங்க அப்படின்னு சொல்வாங்கல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போனோம்னா.
2: நிலாவரை இல்லையே,
0: என்ன
2: பொதுவா ஒரு மரம் கசப்பான மரம்னா என்ன சொல்லுவீங்க?

0: மரம்.
1: அந்த வேப்ப மரத்தை என்ன இன்னொன்னு இன்னொரு வார்த்தை சொல்லுவோம்.
0: மரம்
2: மூட்டை
1: தாவரம் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு தாவரம் எதுங்க? சாம்பார் அப்படின்னாலே இந்த காயை தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம் நாம.
0: கத்திரிக்காய்.
1: ஓகே சூப்பர்,
2: வெரி குட், வெரி குட்,
1: தேங்க்யூ சோ மச்.
0: நன்றி.
1: ஓகே, உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்களா?
2: அடுத்த நேரத்தை நம்ம பேசலாம்.
1: பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்ங்க.
3: வணக்கம் வணக்கம்.
1: யார், எங்க இருக்கீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: ராமகிருஷ்ணன், கொளமங்கொண்டான்.
1: என்ன இவ்வளோ லேட்டா கேக்குதா உங்களுக்கு? சரியா கேக்கலையா?
3: இல்ல இல்ல, நான் இங்கிட்டு வேற ஒரு வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன்.
1: ஆஹா, சரி ஓகே.
2: சரி, இப்ப இங்கிட்டு கவனிங்க, என்ன கேள்வி கேட்க போறோம்னா
3: சொல்லுங்க சார்.
2: என்ன கேள்வி உங்களுக்கு, எந்த மாதிரி கேள்வி உங்களுக்கு கேட்கலாம்?
1: அந்த க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட் கேளுங்க ராஜ், அதுக்கு ஆன்சர் தெரியுதான்னு
2: பாப்போம். இப்போ நம்ம இதெல்லாம்
1: கசப்பு,
2: கசப்பு தன்மை உள்ள கசப்புகளின் அரசன் அப்படின்ற

0: சில நொடிகளில் தொடர்கிறது செய்தி சுருக்கம்.
1: நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக மக்களவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. சூரிய சக்தி மின் உற்பத்தி கடந்த 4 ஆண்டுகளில் 138% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அடுத்த நிதியாண்டு முதல் செயல்பாட்டுக்கு கொண்டுவர வாய்ப்புள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நிலக்கரித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களின் மூலம் அதன் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அமைச்சரவை செயலர் டாக்டர் டி வி சோமநாதன் மற்றும் உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகனின் பதவிக்காலம் ஒராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசுகையில் தெரிவித்தார். கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை தாவேக அரசு குறைத்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான எந்தவொரு அறிவிப்புகளும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் சேவை உரிமை சட்டம் மற்றும் நீர்வள திட்டங்கள் வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ள பாமக, கல்விக்கான நிதி குறைக்கப்பட்டிருப்பதும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான அறிவிப்புகள் இடம்பெறாமல் இருப்பதும் ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளது. சமச்சீரான வளர்ச்சிக்கு இந்த நிதிநிலை அறிக்கை வழிவகை செய்யும் என்று மதிமுக கூறியுள்ளது. தாவேக அரசின் நிதிநிலை அறிக்கை

0: மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செயின் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஜியார்ஜியாவில் நடைபெற்ற பட்டூமி ஓபன் உஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்வால் மற்றும் சுராஜ் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். யோகோஹாமா சர்வதேச டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியா சார்பில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த செல்வ பிரபுவுக்கு 20 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகைக்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 5:02. ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர் பழைய திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் இசையமைத்து வெளியான படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

நேரம் 5:11. வாடாமலர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய மாலை ஒலிபரப்பில் 5:30 வரை பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்கலாம். 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

நேரம் 5:19. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கே வி மகாதேவன் இசையமைத்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

cara jata.

0: நேரம் 6 மணி. ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: ₹10 லட்சம் லாட்டரி எனக்கா?
3: ஓலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
4: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
4: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

தொடர்கிறது நிகழ்ச்சி நிரல். நிலையத்தில் இன்றும் நாளையும் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேளை. திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டது கமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொல்லும் நிகழ்ச்சியில் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் முன்னாள் முதன்மையர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் உரை, கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தறிக்கை. 8:05 நினைத்தாலே இன்னைக்கும் தொலைபேசி வழி வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 நினைத்தாலே இணைக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கசை நிகழ்ச்சியில் திருவேங்காடு ஏ ஜெயராமன் அவர்களின் பாடல். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர ஒலிபரப்பு டெல்லி அஞ்சல். 10:45 காற்றோடு கலந்திடவா. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நாளை காலை ஒலிபரப்பில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கை மொழி நிகழ்ச்சியில் சிங்கங்கள் பாதுகாப்பு குறித்து நீலகிரி மாவட்ட பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள், 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ, தாய்ப்பால் புகட்டும் முறைகள் குறித்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்கள், தொடர்ந்து திரைகாணும் நிறைவாக சட்டம் அறிவோம், அரசு வழக்கறிஞர் பொதுவான பணிகள் குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நல்கிரேஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் கேட்கலாம். தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கருத்து தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிஜேபியைச் சேர்ந்த 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் காலை உணவின்போது கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாள்தோறும் 1 மணி நேரமாவது நாடாளுமன்ற நூலகத்தை உறுப்பினர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இதற்கு ஏதுவாக சட்டங்கள் திருத்தப்பட்டிருப்பதாக கூறினார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: 2026-26 ஆண்டுக்கான வேளாண்மை துறையின் திருத்திய நிதிநிலை அறிக்கை நாளை 6/8/2026 பேரவைக்கு அழைக்கை பெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து துறை வாரியான மானிய கோரிக்கைகள் பேரவையில் முன்மொழியை பெற்று அவற்றின் மீது விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு உள்ளிட்ட அலுவல்களுக்கு அதற்கும் அதற்குரிய நேரமும் தேதியும் குறிக்கப்படும். பேரவை நாள்தோறும் காலை 9:30 சரியாக கூடும். பேரவை 8/9/2026 செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவு பெறுவதாக இன்று கூடிய அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது.
0: தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக நிதித்துறை செயலர் திரு சித்திக் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: பல புதிய திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 200 யூனிட் ஃப்ரீ பவர் கொடுக்கிறதுக்காக 1545 கோடி, பயிர்க்கடன் 75,000 ரூபாய் வரை முற்றிலுமா வரும், அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 35,000 ரூபாய் என்று வரும், 6,082 கோடியும், அண்ணன் சீர் திட்டத்தில் வந்து 812 கோடி, தாய்மாமன் தங்க மோதிரம் 560 கோடி, வெற்றி வீடு 1,000 கோடி, சிங்கப்பெண் ஃபோர்ஸ் அதில் வந்து 313 கோடி, மொத்த வரி வருவாய் வந்து 3,00,000 கோடி என்று எஸ்டிமேட் செய்யப்பட்டுள்ளது. வருவாய் கணக்கில் செலவு வந்து 4,05,802 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. வருவாய் கணக்கில் பற்றாக்குறை என்பது 55,775 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. மூலதன கணக்கில் செலவுகள் வந்து 56,985 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டு மொத்த பற்றாக்குறை வந்து 1,22,000 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது.
0: தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கருத்து தெரிவித்துள்ளன. மாநிலத்திற்கு தேவையான புதிய தொலைநோக்கு திட்டங்கள் எதுவும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொடர்பான எவ்வித அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று குறை கூறியுள்ளார். வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக கருத்து தெரிவித்துள்ளது. புதிய அறிவிப்புகள் இல்லாத பட்ஜெட் இது என்றும் அக்கட்சி கூறியுள்ளது. இந்த நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெறவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள மக்கள் நலத்திட்டங்களுக்கான அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், சில பிரிவுகளில் முன்னேற்றம் காண்பதற்கான அம்சங்கள் இருந்த போதிலும் பட்ஜெட்டின் பெரும்பகுதி ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். தவிக அரசின் நிதிநிலை அறிக்கை சமச்சீரான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் நலத்திட்டங்களை முன்னெடுத்து சென்று வெற்றி தமிழகம் என்ற இலக்கை உறுதி செய்வதற்கான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சேவை உரிமைச் சட்டம், நீர்ப்பாசன திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு திறன் நகரம், முதியோர் பொழுதுபோக்கு மையங்கள் போன்ற அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கல்வித்துறைக்கான நிதி குறைக்கப்பட்டிருப்பதும் வேலைவாய்ப்புக்கான புதிய அறிவிப்புகள் இடம்பெறாததும் ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்துறைக்கு 2,142 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று மதுரை மடீசியா செயலாளர் திரு அசோக் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் முதலீடுகளை ஊக்குவிக்க இது வகை செய்யும் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மதுபானங்களுக்கு ரசீது வழங்க வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்திரையன் இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். இந்த உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பான அறிக்கை வரும் 7ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணையும் அன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் ஸ்ரீலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நுகர்வோர் உரிமைகள் தின விழா விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வார விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாகன சேவையை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று தொடங்கி வைத்தார். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 18,905 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஜெய்ப்பூருக்கு வரும் 13ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை வியாழக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேசியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் 54 கிலோ எடைப்பிரிவில் ஹர்மன் கில்லும் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் எட்டிஷா தாஸும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றியது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-18 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிரினா ஹிரானோட்டாவை வென்றார். இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று ரக்ஷிதா ஸ்ரீ மற்றும் மான்சி சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா, இஷான் பட்நாகர் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கருத்து தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: நேரம் 6:40, ஊட்டி FM 101.8. பெட்டத கமலு கேட்கும் முன்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ನಾಕುಬಿಟ್ಟನ ಜನ ಎಲ್ಲಾಗ ನಮಸ್ಕಾರ. ಇದು ಊಟಿ ಎಫ್ಎಂ 101.8. ನಂಗ ಜನಾಗೂ ಸಂತೋ ನಂಗ ಊಟಿ ಎಫ್ಎಂ ದೋಗ 641 ಇಜುಮಣಿಗೆಟ್ಟ ಬೆಟ್ಟದ ಗಮಲು ಬಡುಗುಮಳಿ ಪಾಡಲ್ಗಳು ಕೀರ್ತನ. ಈ ಬಡುಗುಮಳಿ ಪಾಡಲ್ಗಳು ಒಂದೊಂದು ಜನವು ಒಂದೊಂದು ಮಾಕೆಯಾನ ಪಾಡಲ್ಗಳು. ಇದರಲ್ಲಿ ಸಂತೋಷ, ದುಃಖ, ಆನಂದ, ಯೋಸನೆ ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಕಲಂದ ಒಂದು ಕಲವಿಯ ನಂಗ ಜನ ಜನಗೂ ಕೇತುಂದಿದ್ದ ನಿಂಗ ಆರ್ವವ ಕೇಪ ಈ ಕಥೆಯ ನಾ ನಿಂಗಾಗಿ ಪ್ಲೇ ಮಾಡಿದೆ. ಇಂದಿನ ಜನದೊಗೆ ನಂಗ ಕೇಪ ಈ ಕಥೆ ಏನಾದೇಗಿ ನಿಂಗವೋ ಕೇತು ನೋಡಿರಿ.

நங்கெல்லாம் இன்னகிட்ட கேட்டதும் இது பெட்டத கமலும் படுகுமொழி பாடல்கள். ஜனகு சந்தோத்து அவரு நலவத்துந்தா இழுமணி கெட்டா நாங்க ஊட்டி எஃப்எம் 101.8 தோக கேத்துண்டிதா. இது நிங்ககாகி நிங்க கிட்ட பாட்டு நிங்கவ தேடி வந்திர கவனமாடி கேத்து நோடிவி. நாயகு இதே ஜாமதோகே நான் நிங்கவா சந்திச்சினே.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: தமிழ்நாடு அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. தமிழக அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கையை நிதி, திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மரிய வில்சன் தாக்கல் செய்து பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். மக்கள் நலன் சார்ந்து மக்களாட்சி நடத்திய மாபெரும் மக்கள் தலைவர்களான பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் போன்ற ஆளுமைகளை தன்னகத்தே கொண்ட பெருமை வாய்ந்த இப்பேரவையின் முன் 2026-27 ஆண்டிற்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை சமர்ப்பிப்பதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்த நிதியமைச்சர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற திருக்குறளை சொல்லி தமது உரையை தொடங்கினார். இந்த நிதியாண்டில் வரவு செலவு திட்டத்தின் முக்கிய துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி விவரங்களை வெளியிட்ட அமைச்சர், கல்வித்துறைக்கு 52,920 கோடி ரூபாயும், ஊரக வளர்ச்சித்துறைக்கு 39,609 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நகர்ப்புற வளர்ச்சிக்கு 38,715 கோடி ரூபாய், மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய், உணவு மற்றும் கூட்டுறவுத்துறைக்கு 22,859 கோடி ரூபாய், நெடுஞ்சாலைத்துறைக்கு 21,524 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த அமைச்சர், மேலும் பல்வேறு துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி விவரங்களையும் பட்டியலிட்டார். இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் மொத்த வரவினங்கள் 3,50,766 கோடி ரூபாய் என்றும், மொத்த செலவினங்கள் 4,72,585 கோடி ரூபாய் என்ற அளவில் இருப்பதாகவும் நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறினார். பள்ளிகளுக்காக சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் என்ற புதிய திட்டத்தை அரசு செயல்படுத்த இருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர், இந்த திட்டத்தின் கீழ் தினசரி தூய்மைப் பணிகள், குடிநீர் வசதிகள், கழிப்பறைகள் பராமரிப்பு மற்றும் பள்ளி வளாகங்களுக்கு 24 மணி நேர பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படும் என்றும், இதற்கென இந்த ஆண்டு 139 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். பெருந்தலைவர் காமராசர் சிறப்பு பள்ளிகள் என்னும் பெயரில் நவீன உண்டு உறைவிட பள்ளிகளை அரசு நிறுவும் என்றும், பள்ளி பாடத்திட்டத்தை மறுசீரமைக்க 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் இந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு பயிலும் 5,32,000 இளம் தலைமுறை மாணவர்களுக்கு 277 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தலைக்கவசம் மற்றும் தண்ணீர் பாட்டில் வைக்கும் வசதிகளுடன் கூடிய நவீன மிதிவண்டிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், இதற்கென 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும் கூறினார். மின்சார வாகனங்களை பழுதுபார்க்கும் வகையில் மின்சார வாகனங்கள் மற்றும் மின்கலன்களின் பராமரிப்பு குறித்த பயிற்சி வழங்கப்படும் என்றும், அடுத்த 5 ஆண்டு காலத்தில் 12,500 வாகன மெக்கானிக்குகள் உள்பட 22,500 நபர்கள் இந்த திட்டத்தின் வாயிலாக பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். டிஜிட்டல் மாற்றத்தில் தமிழ்நாட்டை முன்னிலையில் நிலைநிறுத்துவதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில் வளர்ச்சி திட்டம் தொடங்கப்படும் என்றும், செயற்கை நுண்ணறிவு, ரொபாட்டிக்ஸ் மற்றும் இணைய கருவிகள் குறித்த அறிவுக்கான தமிழ்நாடு பள்ளி திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் திரு மரிய வில்சன் கூறினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான வெற்றி தொழில் முனைவோர் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் மற்றும் பெண் ஆதி திராவிட விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றும் மண்ணின் மகள் திட்டம், ஆதி திராவிடர் குடியிருப்புகள் வாழும் மக்கள் முழுமையான சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கான அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் ஆகியவை செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பழங்குடியினர் குடியிருப்புகளில் வீடுகள், சாலைகள், குடிநீர், தெருவிளக்குகள், வாழ்வாதார திட்டங்கள் மற்றும் கல்வி நலன் சார்ந்த உதவித்தொகை திட்டங்கள், பள்ளி மற்றும் விடுதி மேம்பாடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும், மூத்த குடிமக்களுக்காக 1,000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் படிப்படியாக தொடங்கப்படும், ஒவ்வொரு நடமாடும் சிகிச்சை மையத்திலும் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர் மற்றும் ஒரு இயன்முறை மருத்துவர் பணியில் இருப்பார்கள் என்றும் அவர் கூறினார். ஊரக பகுதிகளில் வாழும் நலிவடைந்த கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள் அல்லது செம்மறியாடுகள் வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்க்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஊரக பகுதிகளில் வாழும் பெண்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் தகுதி வாய்ந்த 10,000 பெண்களுக்கு கறவை மாடுகள் விலையில்லாமல் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்துடன் இணைந்து புதிய வீட்டுக்கூரை சூரிய மின் மானிய திட்டம் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், இந்த திட்டத்தின் கீழ் சூரிய மின் பலகைகள் பொருத்தும் வீட்டு நுகர்வோருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்றும், சென்னை மாநகரில் உள்ள அனைத்து நுகர்வோர்களுக்கும் மாநிலத்தின் பிற பகுதிகளில் உள்ள 50 லட்சம் தொழில் மற்றும் வணிக நுகர்வோருக்கும் ஸ்மார்ட் மீட்டர்கள் அமைக்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் கூறினார். கோயம்புத்தூர் அரியலூர் பகுதியில் 765 கிலோவோல்ட் மின் பகிர்மான பாதை திட்டம் தனியார் கூட்டாண்மை முறையில் 4000 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும், 1187 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் 2ஆம் கட்டம் மற்றும் 1640 கோடி ரூபாய் மதிப்பிலான விருதுநகர் கோயம்புத்தூர் 765 கிலோவோல்ட் மின் பகிர்மான திட்டம் ஆகியவற்றின் செயல்பாட்டை அரசு விரைவுபடுத்தும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மாநகர இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், முதல்கட்டமாக சென்னை பெருநகர பகுதியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும், இந்த திட்டத்தின் கீழ் அடுத்த 7 ஆண்டுகளில் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என்றும் கூறினார். சாலைகளில் குறைபாடுகள் இருந்தால் பொதுமக்கள் நம்ம சாலை செயலியின் மூலம் உடனுக்குடன் புகைப்படம் எடுத்து தகவல் தெரிவித்தால் அந்த குறைபாடுகள் துரிதமாக சீர் செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு குளிர்சாதன வசதிகளை கொண்ட 1000 புதிய மின்சார பேருந்துகள் நடப்பு நிதியாண்டில் கொள்முதல் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையிலும், ஆவடி வழியாக கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரையிலும், ஸ்ரீபெரும்புதூர் வழியாக பூந்தமல்லி முதல் சுங்குவார்சத்திரம் வரையிலான மெட்ரோ ரயில்

0: திட்டங்களை மாநில அரசு பரிந்துரைத்து அவை இந்திய அரசின் தீவிர பரிசீலனையில் இருப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் இருந்து கர்நாடக மாநிலம் பொம்மச்சந்திரா நகரம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு மற்றும் கர்நாடக அரசு ஆகிய இரண்டு அரசுகளுடனும் இணைந்து தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மாநிலங்களுக்கிடையிலான நதிநீர் பங்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு உரிய நியாயமான பங்கினையும் நலனையும் மற்றும் உரிமைகளையும் மாநில அரசு தொடர்ந்து பாதுகாக்கும் என்றும் ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்கள், தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளின்படி காவிரி நீர் உரிய நேரத்தில் திறந்துவிடப்படுவதையும் தமிழ்நாடு உறுதி செய்யும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். மேகதாது திட்டம் போன்ற மாநிலத்தின் உரிமைகளை பாதிக்கக்கூடிய திட்டங்களை எதிர்ப்பது உள்ளிட்ட சட்ட ரீதியான, தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக ரீதியிலான தொடர் முயற்சிகள் மூலம் தமிழ்நாட்டின் நீர் உரிமைகளை அரசு பாதுகாக்கும் என்றும் கூறிய அமைச்சர், மேலும் நீண்டகால நீர் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் விவசாயிகளின் நலனை மேம்படுத்தவும் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த அரசு முயற்சி மேற்கொள்ளும் என்றும் கூறினார். காவிரி, வைகை, குண்டாறு நதிகள் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும், மேலும் பெண்ணையாறு, செய்யாறு, பாலாறு, பெண்ணையாறு, தாமிரபரணி, வைப்பாறு ஆகிய நதிகளின் இணைப்பிற்கான விரிவான திட்ட அறிக்கையினை தயார் செய்வதற்கு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அண்ணன் சீர் திட்டத்தின் கீழ் மணப்பெண்களுக்கு 8 கிராம் தங்கக்காசு மற்றும் பட்டுப்புடவை வழங்குவதற்காக 812 கோடி ரூபாயும், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்குவதற்கு 560 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தற்போது செயல்பாட்டில் உள்ள முக்கிய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு பற்றிய பல்வேறு விவரங்களையும் நிதியமைச்சர் வெளியிட்டார். பொது விநியோக திட்டத்திற்கு மானியமாக 14,019 கோடி ரூபாய், மகளிர் உரிமை திட்டத்திற்கு 14,414 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். போக்குவரத்து கழகங்களுக்கு 10,108 கோடி ரூபாயும், சிறு குறு நடுத்தர குடும்பங்களுக்கு மானியமாக 2,021 கோடி ரூபாய், ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு 9,300 கோடி ரூபாய், அரசு மின்சார நிறுவனங்களுக்கு நிதியுதவியாக 22,626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான அரசு நிறுவனங்கள் நம்பிக்கை இல்லம் என்ற பெயரில் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு பணியில்லா கால மீன்பிடி உதவித்தொகை தற்போது வழங்கப்பட்டு வரும் 6,000 ரூபாய் 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், புதியதாக தமிழ்நாடு தொழில் கொள்கை வெளியிடப்படும் என்றும், தமிழ்நாடு ஒற்றைச்சாளர இணையதளம் 3.0 மேம்படுத்தப்பட்ட வடிவில் செயல்படுத்தப்படும் என்றும், வெளிநாடு வாழ் தமிழர் முதலீட்டு சேவைகள் பிரிவு அமைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்தார். இன்று காலை சரியாக 10 மணிக்கு வழக்கம் போல திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறி அவை நடவடிக்கைகளை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தொடங்கி வைத்தவுடன் சரியாக 10:01 நிதிநிலை அறிக்கையை வாசிக்க தொடங்கிய நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் சரியாக 12:31 தமது உரையை நிறைவு செய்தார். ஒரு சிறு சலசலப்பு கூட இல்லாமல் இன்றைய அவை நடவடிக்கைகள் அமைதியாக நடைபெற்று முடிந்தன.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சட்டப்பேரவையில் இன்று. எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நேரம் 7:10, ஆகாஷ்வாணி. மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி மணிகண்டன்.
2: மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பூம்புகார் கடற்கரையில் மாபெரும் தூய்மைப் பணி முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டு தூய்மைப் பணி குறித்த உறுதிமொழியை ஏற்று முகாமை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சுற்றுலா வளாகம், கடற்கரை, நெடுங்கல் தூண் வளாகம், கண்ணகி சிலை வளாகம், சிறுவர் பூங்கா மற்றும் சிலப்பதிகார கலைக்கூடம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற தூய்மைப் பணியில் நேரடியாக பங்கேற்றார். மாவட்டம் முழுவதிலிருந்து வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மருத்துவத்துறை, கல்வித்துறை, வனத்துறை, காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து முகாமில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து சுற்றுலா வளாகத்தில் பனைமரங்களை அதிகரிக்கும் நோக்கில் பனை விதைகள் நடவு செய்யும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார்.
3: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கிய திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த எழுத்தாளர்களுக்கு தலா 1,00,000 ரூபாய் பரிசு வழங்கப்பட உள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் அல்லது தமிழ்நாடு அரசின் இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை படைப்புகளின் விவரங்கள் மற்றும் புகைப்பட ஆதாரங்களுடன் வருகிற ஆகஸ்ட் 25 தேதிக்குள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் செயல்படும் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். விவசாய அடையாள எண் பதிவு செய்துள்ள விவசாயிகள் தங்களது பெயரில் உள்ள அனைத்து பட்டா நிலங்களையும் கட்டாயம் இணைத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். வேளாண்மை துறை மூலம் விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே பதிவு செய்து சில விவசாயிகள் தங்களது அனைத்து பட்டா நிலங்களையும் சேர்க்காமல் ஒரு பட்டா நிலத்தை மட்டும் பதிவு செய்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. எனவே பதிவு செய்துள்ள விவசாயிகள் தங்களது பெயரில் உள்ள அனைத்து பட்டாக்கள் ஆதார் எண் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண்ணுடன் அந்தந்த வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அல்லது தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி மீதமுள்ள நிலங்களின் விவரங்களையும் பதிவு செய்து கொள்ள வேண்டும். பயிர்கடன், உரம் வழங்குதல் உள்ளிட்ட அரசின் வேளாண் சேவைகள் விவசாய அடையாள எண்ணில் பதிவு செய்துபட்டுள்ள நிலங்களின் அடிப்படையிலேயே வழங்கப்படுவதால் அனைத்து விவசாயிகளும் தங்களது முழு நில விவரங்களையும் பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார்.
2: ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரி கரையில் பக்தர்கள் பாரம்பரிய முறையில் வழிபாடு நடத்தினர். காவிரி அன்னையை கன்னிப்பெண்ணாக நினைத்து காப்பரிசி, காதாள கருகமணி, கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம் வைத்து தீபமேற்றி வழிபட்டனர். பெண்கள் மஞ்சள் கயிறு அணிந்தும் புதுமண தம்பதியினர் தாலி பிரித்து மீண்டும் கட்டும் பாரம்பரிய சடங்கையும் மேற்கொண்டனர். காவிரியில் தண்ணீர் வராததால் நகராட்சி சார்பில் புஷ்கர தொட்டியில் நிலத்தடி நீர் நிரப்பப்பட்டு அதில் பக்தர்கள் நீராடி ஆடிப்பெருக்கை விழாவை கொண்டாடினர். தொடர்ந்து காவிரி அம்மன் ஆலயத்தில் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. காவிரியில் விரைவில் தண்ணீர் வரவேண்டும் என பக்தர்கள் பிரார்த்தனை செய்தனர்.
3: மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஓய்வூதியர்களுக்கான குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் வரும் செப்டம்பர் 11 தேதி காலை 10:30 மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் திருச்சிராப்பள்ளி மண்டல கருவூலம் மற்றும் கணக்குத்துறையின் இணை இயக்குநர் பங்கேற்கிறார். மாவட்டத்தில் மாநில அரசின் பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றும் இதுவரை ஓய்வூதிய பலன்கள் கிடைக்காதவர்கள் மட்டுமே தங்களது குறைகள் தொடர்பான மனுக்களை தேவையான விவரங்களுடன் ஆகஸ்ட் 19 தேதிக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இரட்டை பிரதிகளில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே மனு அளித்து நிலுவையில் உள்ளவர்கள் தங்களது முந்தைய கடித எண்ணை குறிப்பிட்டு மீண்டும் மனு அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்சார வாரியம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் மற்றும் நூற்பாலைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் தங்களது மனுக்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பாமல் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கே அனுப்ப வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
2: உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெண்கள் முன்னேற்றம், மக்கள் நலன் குறித்த உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் முத்துவடிவேல் உறுதிமொழி ஏற்க வைத்து பேரணியை துவங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து துவங்கிய பேரணி முக்கிய சாலைகள் வழியாக தர்மபுரம் வரை நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்று மக்கள் தொகை கட்டுப்பாடு, பெண்கள் முன்னேற்றம் மற்றும் ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கை குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் இடம்பெற்ற பதாகைகளை ஏந்தி சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட, மறுசுழற்சி செய்ய முடியாத, ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிக்கும் நடவடிக்கையாக நகராட்சி சார்பில் அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் உத்தரவின்படி மயிலாடுதுறை நகராட்சி அதிகாரிகள் நகராட்சிக்கு உட்பட்ட மளிகை கடைகள், தேநீர் கடைகள், சூப்பர் மார்க்கெட்டுகள், சாலையோர விற்பனை நிலையங்கள், உணவகங்கள் மற்றும் பழச்சாறு கடைகளில் திடீர் ஆய்வு நடத்தினர்.
1: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி மணிகண்டன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. உலக பூமராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வகை செய்த 370 சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். 2019 இதே நாளில் இந்த சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த 2 யூனியன் பிரதேசங்களிலும் கல்வி, சுகாதாரம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை இன்று ஒப்புதல் வழங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 37 அதிகரிக்க இந்த சட்டத்திருத்தம் வகை செய்துள்ளது. இது தொடர்பாக கடந்த மே மாதம் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இந்த சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை மத்திய அரசு தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக உணவுத்துறை இணையமைச்சர் திரு பி எல் வர்மா கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக விலையை கண்காணிப்பதற்கென 7 உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 41 உணவுப் பொருட்களின் விலை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கென 579 மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு பி எல் வர்மா தெரிவித்தார். எல்நினோ தாக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக கண்காணிக்கப்பட்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். வானிலையை கண்காணிப்பதற்கான தொழில்நுட்பங்களை உள்நாட்டிலேயே உருவாக்குவதற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். பாஸ்போர்ட் சேவை மையம் இல்லாத மக்களவை தொகுதிகளில் அவற்றை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், தற்போது 515 மக்களவை தொகுதிகளில் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்பாட்டில் இருப்பதை சுட்டிக்காட்டினார். எஞ்சியுள்ள தொகுதிகளில் உள்ள தலைமை அஞ்சலகங்களில் இதற்கான சேவை மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்தார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்குமாறு இந்த சந்திப்பின்போது வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் வன்முறையை அந்நாட்டு அரசு கைவிட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது என்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், தீவிரவாத கட்டமைப்புகளை அழிக்க பாகிஸ்தான் உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மனித உரிமைகள் அப்பட்டமாக மீறப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற செயல்களில் பாகிஸ்தான் ஈடுபடுவது ஏற்புடையது அல்ல என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயகேவை சந்தித்து பேசினார். கொழும்பில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்தியாவின் கடனுதவி திட்டத்திற்கான ஒப்பந்தமும் இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் கையெழுத்திடப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
4: மத்திய அமைச்சரவை செயலர் டாக்டர் டி வி சோமநாதனின் பதவிக்காலம் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதேபோல் உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகனின் பதவிக்காலத்தையும் ஓராண்டிற்கு நீட்டிக்க இக்குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி காவல் நிலையங்கள் மற்றும் தீயணைப்புத்துறை தலைமை அலுவலகங்களில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின்போது அனைத்து காவல் நிலையங்களிலும் மகளிருக்கான உதவி மையங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சாலை மற்றும் தீ விபத்துகளால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உடனடியாக உதவும் வகையிலான திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சத்தீஸ்கடில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப இயக்கத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இன்று ராய்ப்பூரில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. 500 கோடி ரூபாய் மதிப்பில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட இருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாபில் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருள் வைத்திருந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தரன் தாரன் மற்றும் அம்ரித்சர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்ட போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து பேரவைத் தலைவர் திரு ரவீந்திரநாத் மஹேதோ தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. ராஞ்சியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரேன், எதிர்க்கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. ஜார்க்கண்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. ராஞ்சியில் அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் இதனை வெளியிட்டார். 2,21,00,000 வாக்காளர்கள் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். பல்வேறு காரணங்களுக்காக 43,00,000 மேற்பட்டோர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மிசோரமில் மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தின் கீழ் 8 நீர்நிலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த இயக்கம் கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மிசோரம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தின் கீழ் இதுவரை 23 மழைநீர் சேகரிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. அதிகரித்து வரும் வெயில் காரணமாக 2,000+ பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சியோலில் கோடை வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலக பூம்ராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தோனேஷியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்பதக்கத்தை வென்ற பிரபாகரன் தமிழகத்தின் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டிகள் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் 4-6, 6-2, 6-3 என்ற செட்கணக்கில் பிரான்சின் லூயி லாரூயை வென்றார். உலக பேட்மிண்டன் போட்டிக்கான அட்டவணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டி புதுதில்லியில் வரும் 17ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பட்டுமி ஓபன் ஊஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜார்ஜியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் கேஷ்வி சனத் பிரியோபிரத் தலா 1 தங்கப்பதக்கத்தையும் ஆர்த்தி மற்றும் ராஜ் தலா 2 தங்கப்பதக்கங்களையும் வென்றனர். செயின்ட் லூயி செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஜோஷ்வா ஜாக்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அத்தியாவசியப் பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. உலக பூமராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
5: நேரம் 7:25, ஊட்டி FM 101.8.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தொடர்கிறது விவசாயிகளுக்கான சில அறிவிப்புகள். எங்களை பூண்டு நட செய்துள்ள விவசாயிகளே, பூண்டு பயிரில் புசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன் டாக்சின் 1 லிட்டர் நீரில் 1 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைட் 1 லிட்டர் நீரில் 2.5 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். முள்ளங்கி சாகுபடி செய்துள்ள விவசாயிகளே, முள்ளங்கி பயிரில் நூற்புழு மேலாண்மை, நடவு செய்யும் போது 1 ஏக்கருக்கு 1 டன் வேப்ப முன்னாக்கு மண்ணில் இடவும், கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்ப முன்னாக்கு 1 ஹெக்டேருக்கு 250 கிலோ இடுதல், பர்பியூரியோ சிலியம் லிலாசினம் 1 ஹெக்டேருக்கு 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். வாழை நடவு செய்துள்ள விவசாயிகளே, 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும், வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும், அழுகல் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றி அழிக்க வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ் குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

வளம் தரும் வேளாண் காடுகள். வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே.டி. பார்த்திபன் அவர்கள்.

0: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளுடைய வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் பத்தி பார்த்திபன் சார் நிறைய தகவல்கள் தரப்போறாரு.
1: அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ தகவல் களஞ்சியம் என்ற தலைப்புல பாத்தீங்கன்னா வேளாண் காடுகள் சார்ந்த தொழில்நுட்பத்தை வந்து பல்வேறு விதமான எபிசோட்ல பாத்துட்டு இருக்கோம். அதுல வந்து இந்திய வனங்கள், இந்திய வேளாண் காடுகள், இந்திய வேளாண் காடுகள் கொள்கை, அதுக்கப்புறம் தமிழகம், தமிழக வனங்கள், தமிழக வேளாண் காடுகள், தமிழக வேளாண்கள் கொள்கை, தமிழகத்துல ஏன் வேளாண் காடுகள் பயன்படுத்தணும், வேளாண் காடுகளை தேவை தமிழகத்தில் என்ன என்று பல்வேறு விதமான எபிசோட்ல பாத்துட்டு இருந்தோம். குறிப்பா கடந்த எபிசோட்ல தமிழகத்தில் என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்கு, எவ்வளவு நிலப்பரப்பு இருக்கு, எவ்வளவு வேளாண் காடுகளுடைய தேவை, எவ்வளவு மரங்களின் தேவை, மரம் சாரா பொருட்களின் தேவை, இதற்கு எப்படி வேளாண் காடுகள் உதவி செய்யும் என்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ என்னென்ன பார்க்க போறோம், இந்த வாரத்தில் தமிழகத்திற்கு வேளாண் காடுகளுக்கு ஏற்ற மர வகைகள் மற்றும் வேளாண் காடுகள் மாதிரிகள், இதை என்ன எப்படி கொள்ளலாம், என்னென்ன வேளாண் காடுகள் தொழில்நுட்பங்களை கொண்டு செல்லலாம், ஸோ தமிழகத்திற்கு ஏற்ற மரப்பயிர்கள் மற்றும் வேளாண் காடுகள் மாதிரி வகைகள், இதைத்தான் இந்த வாரம் பார்க்க போகிறோம். கடந்த வாரம் நம்ம எபிசோட்ல பார்த்தோம், தமிழகத்தில் இருக்க பல்வேறு விதமான தொழில் நிறுவனங்கள் இருக்கு. அது மரம் சார்ந்த தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், இல்லைன்னா மரம் சாரா தொழில் நிறுவனங்கள் லைக் எண்ணெய் வித்து மரங்கள், எண்ணெய் தொழிற்சாலைகள், வாசனை திரவிய தொழிற்சாலைகள், மூலிகை பயிர்கள், டேனின், டைஸு, ஃபைபர், பிளாஸு, கம்ஸு, ரெசின்ஸ் என்று பல்வேறு விதமான தொழிற்சாலைகளை பற்றி பார்த்தோம். இப்போ இதற்கெல்லாம் என்னென்ன மர வகைகள் தேவைப்படும், உண்மையிலே இதை கேட்டகரைஸ் பண்ணுறப்ப நான் வந்து ஏறக்குறைய ஒரு 9 வகையான கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். அதில் முதல் வந்து ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா தடி மரங்கள். தமிழகத்தில் இருக்க தட்பவெப்ப மண்டல சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன தடிமரங்களை கொண்டு செல்லலாம், இல்லை தடிமரங்களுக்கு தேவை என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடிமரம் ஏன் தேவைன்றது ஆல்ரெடி பார்த்துட்டோம். போன வாரமே ஏறக்குறைய 30-35 லட்சம் டன் மரம் வந்து தமிழகத்திற்கு தேவைப்படுகிறது. 3 விதமான செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி பார்த்தோம். இதில் தமிழகத்திற்கு தட்பவெப்ப சூழ்நிலைக்கு இன்றைக்கு தொழிற்சாலைகளுக்கு தேவையான மர வகைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான மரங்கள் இருக்கு. அதில் வந்து தடிமரம், இதில் வந்து தேக்கு சார்ந்த தடிமரம், குமிழ் சார்ந்த தடிமரம், சிசு என்று அழைக்கக்கூடிய தோதகத்தி சார்ந்த தடிமரம், காயா செனகலன்சிஸ் என்று அழைக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் மகாகனி, அண்டு மகாகனி என்று அழைக்கக்கூடிய சுவைச்சினியா மேக்ரஃபுல்லாம். இந்த 5 வகையான மர வகைகள் இருக்கலாம். இன்னும் நம்ம அந்த காலத்தில் பயன்படுத்தின பூவரசு, வாகை மரங்கள், இது எல்லாமே தேவைப்படுகிறது. பட் இன்றைக்கு என்ன காலத்தின் கட்டாயம்னா தொழிற்சாலைகளுக்கு தேவையான இந்த கமர்சியல் ட்ரீஸ் என்று அழைக்கக்கூடிய இந்த 5 வகையான மரங்களும் தேவைப்படுகிறது. இந்த 5 வகையான மரங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இது எல்லாமே குவாலிட்டேட்டிவ்ஸ், நல்ல டென்சிட்டி, அதாவது மீடியம் டென்சிட்டி டு ஹை டென்சிட்டி. தடிமரத்திற்கு என்ன தேவை, டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி, அது மழை பெஞ்சாலும் ட்ரவுட் ஆனாலும் என்ன ஆகணும், அந்த உட்டு மாறக்கூடாது, சைஸ் மாறக்கூடாது, ஸ்ட்ரக்சர் மாறக்கூடாது. அப்புறம் ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தா தான் அது தடிமரத்திற்கு பயன்படுத்தப்படும். முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தடிமரத்திற்குன்னு ஒரு சில மரங்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு வருது. பழங்காலமா பாத்தீங்கன்னா பூவரசு, வேப்ப மரம், வாகை மரம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தடிமரத்திற்கு மட்டும்தான் பயன்படுது. இன்று வேப்ப மரத்தின் தேவை வந்து வேற பர்பஸுக்கு போயிடுச்சு, அதனால மரமே கிடைப்பதில்லை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், வேகமாக வளரக்கூடிய மரம், வேளாண் காடுகளுக்கு உகந்த மரம், வேளாண் காடுகள் தொழில்நுட்பத்துக்கு மேலாண்மைக்கு உகந்த மரம், அந்த குறுகிய காலத்தில் அறுவடை செய்யக்கூடிய மரங்கள், இதெல்லாம் மீறி சோசியல் அண்ட் கமர்சியல் அக்செப்டன்ஸ், இது வந்து இந்த 5 வகையான மரங்களுக்கும் தேவையை அதிகரித்துள்ளது. குறிப்பாக தேக்கு மரம், குமிழ் மரம், டால்பஜியா சிசு, காயா செனகலி, ஆப்பிரிக்கன் மகாகனி அண்ட் மகாகனி, இது எல்லாமே ஆண்டுக்கு இப்ப தடிமரத்துக்கு தேவையை பாத்தீங்கன்னா 30-35 லட்சம் சொன்னோம். இது எவ்வளவு ஏரியா போடணும், ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 8000-9000 ஹெக்டேர் பண்ணணும். அந்த அறுவடை காலங்கள் பாத்தீங்கன்னா தடிமரத்திற்கு நம்ம சொல்லுவது குறைந்தபட்சம் ஒரு 10-15 ஆண்டுகள், கூட அதிகபட்சம் 15 ஆண்டுகள் வச்சீங்கனாலும் ஏறக்குறைய ஒரு 1.8 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்புல நம்ம தடிமரங்கள் வளர்க்க வேண்டும். அப்ப பாத்துங்க, நம்ம ஏற்கனவே லேண்ட் நிலப்பரப்புல எவ்வளவு பார்த்தோம், 30 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு நம்மகிட்ட இருக்கு. நம்ம இப்ப எங்க தடிமரத்துக்கு மட்டும் எவ்வளவு கேட்கிறோம், 1.8 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு கொண்டு போகணும். அப்ப என்ன ஆகும், மரங்கள் தேர்வு செஞ்சாச்சு, எவ்வளவு தேவைன்னு தெரிஞ்சிச்சு, உற்பத்தி திறன் பாத்தீங்கன்னா ஒரு 400 டன் பெர் ஹெக்டேருக்கு உற்பத்தி திறன். அப்ப ஆண்டுக்கு இவ்வளவு பண்ணணும், 15 ஆண்டுகள் அறுவடை காலங்கள் வச்சுக்கிட்டாலே குறைந்தபட்சம் ஏறக்குறைய 1.8 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்புல தடிமரங்கள் வளர்க்க வேண்டும். அப்பதான் என்ன ஆகும், இந்த சஸ்டைனபிலிட்டி கொண்டு வர முடியும். சோ ஃபர்ஸ்ட் செக்டார் என்ன வரும், தடிமரத்திற்கு தேவையான மர வகைகள், 5 வகையான மர வகைகளை பார்த்துட்டோம். அதுக்காக மற்ற மரவைகள் ஒத்து வராதா, கிடையாது, பயன்படுத்தலாம். அது உள்ளூர் தேவைக்கு, நமக்கு சொந்த தேவைக்கு பயன்படுத்தலாம், மாற்றுக்கிறதே கிடையாது. அதுல டெர்மினேலியாஸ் இருக்கு, டீரோகார்பஸ்ல நிறைய ரகங்கள் இருக்கு, இதெல்லாம் தேவைப்படுது. நான் சொல்வது த கமர்சியல் நீட்ஸ், அதற்காகத்தான் இந்த மரங்கள் எடுக்கப்பட்டது. அடுத்து 2வது செக்டர் பாத்தீங்கன்னா உயர் மதிப்பு மரங்கள். உயர் மதிப்பு மரங்கள் ரெண்டே ரெண்டு மரங்கள் தான், சந்தனமும் செம்பரம். இல்ல தோதகத்தியே சேர்த்துக்கலாம். ஸோ தோதகத்தின்றது டிபிக்கல் ரோஸ்வுட், டால்பர்ஜியா லாட்டிஃபோலி. ஸோ சந்தனம், செம்மரம், டால்பர்ஜியா லாட்டிஃபோலியா தோதகத்தி, இந்த மூன்றுமே தமிழகத்திற்கு உகந்தது. எல்லா இடத்துக்குமானா ஒவ்வொரு ஏரியா கேட்ட மாதிரி மரங்களை பிரிவோம். அதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவல் மரம் பார்க்குறப்ப அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன், அதனுடைய தேவை, தொழில்நுட்பம், பரிணாம வளர்ச்சி, இதை போட நம்ம தனியாக பார்ப்போம். இந்த செகண்ட் கேட்டகரி, தமிழகத்தில் எப்படிப்பட்ட வகையான மரங்களை வளர்க்கலாம், ஹை வேல்யூ ஸ்பீசிஸ், அதில் மூன்று வகையான மரங்களை கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒன்று வந்து சந்தன மரம், இரண்டாவது செம்மரம், மூன்றாவது தோதகத்தி, மூன்றாவது காகிதக்கூழ் மரங்கள். ஏன்னா காகிதக்கூழ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், காகிதக்கூழுக்கு தேவை எவ்வளவு, ஆண்டுக்கு 17 லட்சம் டன் தேவைப்படுகிறது. அந்த 17 லட்சம் டன் தேவைன்னா எப்படி கொண்டு போனோம், ஏறக்குறைய குறைந்தபட்சம் ஆண்டுக்கு ஒரு 12-16 ஹெக்டேர் நம்ம நடும். 3-5 ஆண்டுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 45,000-75,000 ஹெக்டேர். ஏன் 3 வருஷம் ரொட்டேஷன், ஏன் 5 ஆண்டுகள் சொல்றோம், ரிசர்வுக்காக சொல்றோம். 3 ஆண்டுகள் முடிந்து 4வது ஆண்டுதான் அறுவடை பண்ணுவோம். ஸோ 1 இயர் ரிசர்வ் பண்றப்ப 5 ஆண்டுகள் ஏறக்குறைய ஒரு 60,000-75,000 ஹெக்டேர் நிலப்பரப்புல வளரக்கூடியவர். ஸோ இது வந்து என்னன்னா, இந்த 17 லட்சம் டன் வந்து 3 ஆண்டுகளில் 50,000 ஹெக்டேருக்கு மேல பண்றப்ப என்ன ஆகும், இந்த உற்பத்தி திறனே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காகிதக்கூழ் என்னென்ன மரங்கள், புடாமனன்ட்டா என்ன பண்ணுவாங்க, சவுக்கு தைலம், இது தேவைப்படுகிறது. அதே போல மூங்கில் தேவைப்படுகிறது. மூங்கில் வந்து முன்னாடி மாதிரி 100% பண்ணாம ஒரு 20% பிளண்டிங்ல வருது, அதனால மூங்கிலும் ஒரு மாற்று கருத்து கிடையாது, அதையும் எடுத்து செல்லலாம். அது போக ஆல்டர்னேட் மாற்று மரக்கூழ் மரங்கள். இந்த மாற்று மரக்கூழ் மரங்கள்ல நம்ம ஒரு 4 வகையான மரங்களை நம்ம கண்டறிஞ்சிருக்கிறோம். ஒன்று வந்து மலைவேம்பு, ஆல்வேஸ் பெஸ்ட் ட்ரீ, அக்கேசியா ஹைபிரிட்ஸ் அனதர் பெஸ்ட் ட்ரீ, வெள்ளக்கடம்பு அனதர் பெஸ்ட் ட்ரீ. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சிசு, சிசுவும் குமிழும் மாற்று மரக்கூழ் பயிராக போகும். எங்கெங்கெல்லாம் குமிழ் வந்து அடர் நடவு நடப்படுகிறதோ, அடர் நடவு நடப்படுறவ இந்த இடையில ஒரு வருஷம் கலைக்கிறப்ப அந்த கலைக்கக்கூடிய மரங்கள் பூரா காகிதக்கூழுக்கும், நெடுநாளைய மரங்கள் பூரா தடிமரத்துக்கும் செல்லக்கூட முடியும். அதனாலதான் குமிழை வந்து பல்பயின் மரத்துல கொண்டு வருவோம். தடிமரத்திற்கும் பயன்படும், காகிதக்கூழுக்கும் பயன்படும். இன்று இதெல்லாம் என்னன்னா மாற்று மரக்கூழ் மரங்கள். சோ காகிதக்கூழுக்கு தேவையான 17 லட்சம் டன் உற்பத்தி செய்வதற்காக இந்த 6-7 வகையான மரங்களையும் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள், தமிழகத்தில் உள்ள தட்பவெப்ப சூழ்நிலை, கிளைமேட்டிக் ஜோன்ஸ், மண் வளம், மலை வளம், நீர் வளம், இது எல்லாமே உகந்ததாக உள்ளது இந்த அத்தனை மரப்பயிர்களுக்கும். ஸோ மூன்றாவது கேட்டகரி வந்து பல்ப்வுட் ஸ்பீசிஸ். இந்த தீக்குச்சி தொழிற்சாலைக்காக மர வகைகள் தான் பெரிய கேட்டகரி. இதில் என்னன்னா உங்களுக்கு தெரியும், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இன்னைக்கு இம்போர்ட்டர் நம்பித்தான் இருக்கு. ஸோ இவர்களுடைய ஆண்டுக்கு தேவை நம்ம ஆளுக்கு ஏற்கனவே பார்த்தா குறைந்தபட்சம் 2 லட்சம் டன், அதிகபட்சம் எவ்வளோ 5 லட்சம் டன்னுக்கு மேலே போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும், இவர்களுக்கு தேவையான மரங்களின் அளவு கூடிக்கொண்டே இருக்கிறது. முதல்ல தீக்குச்சினா ஐலாந்தஸ் எக்ஸல்ஸா மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தீக்குச்சிக்கு என்ன தேவை, வெல் வாகை அல்பீசியா ஃபல்கட்டேரியா, ஐலாந்தஸ் ட்ரைஃபைசா, அது வந்து அயிலை மரத்திலே வெள்ள ரகம், அதே போல கடம்பு, வெள்ளக்கடம்பு, ஆந்தோசஃபலஸ் கடம்பா, அது நியூ அமெரிக்க கடம்பா, இந்த 4 வகையான மரங்களுமே இது தேவைப்படுகிறது. இப்ப ரீசெண்டா நம்ம இதை கூட சேர்த்துருக்கோம், இது மெக்கரங்கா பெல்டேட்டா வட்டக்கண்ணி, இதையுமே தீக்குச்சிக்கு எடுத்து செல்கிறோம். ஸோ இது எல்லாம் 5 வகையான மரங்களையும் என்னாகும், நம்ம தீப்பெட்டி தொழிற்சாலைகளுக்கு தீக்குச்சி தயாரிக்கவும் தீப்பெட்டி தயாரிக்கவும் பயன்படுத்தக்கூடிய மரங்கள். அப்ப என்னாகும், இந்த மரங்களை வேளாண் காடுகளில் எடுத்துச் செல்லும் பட்சத்தில் இதற்கான தேவைகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அடுத்து பிளை அண்ட் பேனல் இண்டஸ்ட்ரீஸ், இதை பத்தி நம்ம பார்த்தோம் போன வாரமே. நம்ம வந்து பிளைவுட் பேனல் இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தேவை, குறைந்தபட்சம் 10 லட்சம் டன், அதிகபட்சம் 14-15 லட்சம் டன் தேவை பார்த்தோம். ஏன்னா நாளுக்கு நாள் இண்டஸ்ட்ரி கூடிக்கிட்டே இருக்கு, ஒரு 50-க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. முதல்ல என்ன பண்ணாங்க, இந்த இண்டஸ்ட்ரீஸ் பூராமே தைல மரத்தை மட்டும் தான் பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இந்த தைல மரம் அவைலபிள் இல்லை, அப்ப ஏன்னா வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணினார்கள். இப்ப கோர் வினீரவே இம்போர்ட் பண்ணி பிளைவுட் செய்யப்பட்டது. ஏன் பிளைவுட் செய்யப்பட்டது, ஆண்டுக்கு பிளைவுட்டின் தேவையே குறைந்தபட்சம் 10 லட்சம் டன், அதிகபட்சம் 14-15 லட்சம் டன் தேவைப்படுது. அப்ப இதற்கு ஆவரேஜ் ரொட்டேஷன் பீரியட் 5-6 வருஷம் போட்டோம். அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஏரியா பண்ணணும், இந்த கொட்டுப்பழவை மரங்கள் எவ்வளவு கொடுக்கும், குறைந்தபட்ச உற்பத்தி திறன் 100 டன், அதிகபட்சம் மேபி 150 டன் முடிக்க போகும் ஒரு ஹெக்டேருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 100 டன் குறைந்தபட்சம் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும், ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 12,000 ஹெக்டேர் நம்ம நடணும். 5 ஆண்டுகள் ரொட்டேஷன்னா 5×12=60,000 ஹெக்டேர் நிலப்பரப்புல நம்ம இந்த மரங்களை நட வேண்டும். ஸோ ஏற்கனவே தடி மரத்துக்கு 1.8 லட்சம் ஹெக்டேரு, காகிதக்கூழ் மரங்களுக்கு 50-75,000 ஹெக்டேரு, இப்ப ஒட்டு பலகைக்கு 50,000 ஹெக்டேரு, அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ஹெக்டேருக்கு மேல வேளாண் காடுகளை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை இந்த தேவைகள் உருவாக்கியுள்ளது. அப்ப என்ன அர்த்தம், தமிழகத்தில் வேளாண் காடுகளின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த பலகைக்கு என்ன மரங்கள் தேவைப்படுகிறது? ஆல்வேஸ் யூகாலிப்டஸ் இஸ் எ ப்ரிஃபர்ட் ஸ்பீசிஸ். கம்பல்சரி நடு சொல்ல மாட்டேன். எங்கெல்லாம் விவசாயிகள் விரும்புகிறார்களோ அங்க நட்டுக்கொள்ளலாம், பொது நிலையில நம்ம நட தேவையில்லை. அதற்கு மாற்று பெயராக என்ன கொண்டு வந்திருக்கோம்? மலைவேம்பு. மலைவேம்புலயே ஒட்டு பலகையில இந்த கோர் வினீர் அதற்கு ஒரு ரகம், அதே போல பேஸ் வினீர் அதற்கு ஒரு ரகம். நம்ம

மரங்கள். இந்த மரங்களை எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தமிழகத்தில் மிக அதிகமாக உள்ளது. இங்கு நிலவக்கூடிய சுற்றுச்சூழல் நிலவளம், மலைவளம், நீர்வளம், இது எல்லாமே ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே இந்த மரங்களை வளர்ப்பதற்கான உகந்த சூழல் உருவாக்கியுள்ளது. அதற்கேற்ற மாதிரி தொழிற்சாலைகளும் பெருகிக் கொண்டே வருகிறது. அப்ப என்ன ஆகும், இந்த மரங்கள் சார்ந்த வேளாண் காடுகள் செல்லும் பட்சத்தில் இந்த மரங்கள் தமிழகத்திற்கு தேவையான மரங்களாக அறியப்பட்டுள்ளது. அடுத்து பாத்தீங்கன்னா பென்சில் அண்டு ஃபுட் கிரேட் அர பேக்கிங் கேசஸ் ஃபுட் கிரேட் உட்னு கூட இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூனு டீ இதெல்லாம் பேசுவோம், பென்சில் உட்டுக்கும் போடுறோம், இது எல்லாமே காமனாகவே ஒரே கேட்டகரியில் செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரும். இதற்கு தேவையான மரத்தின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அதுல வந்து இப்ப மலை வெம்புல ஒரு புது ரகம், அதாவது பென்சிலுக்கு கொண்டு போற மாதிரி, அதே போல ஃபுட் கிரேட் வுட் மெக்கரங்கா பெல்டேட்டா பாலியால்த்தியா லாஞ்சி ஃபூலியா என்ற புது ரகத்தை கொண்டு வந்திருக்கும். இந்த பாலியால்த்தியா லாஞ்சி ஃபூலியா எதுக்குன்னா ஃபுட் கிரேட் வுட்டுக்கே பயன்படுத்தப்படுது. நம்ம நெட்டிலிங்கத்திலேயே ஜென்ரல் நெட்டிலிங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரூப்பிங் டைப்பா இருக்கும், இந்த நெட்டிலிங்க பாத்தீங்கன்னா ஹரிசான்டலா ஸ்ப்ரெட்டிங்கா இருக்கும். இந்த ரகத்தை தான் குளோன் பண்ணி வனக்குளறி மற்றும் ஆராய்ச்சியிலையும் ப்ரொமோட் பண்றதுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இந்த தொழிற்சாலைகள் நிறைய பெருகி கொண்டே வருகிறது. அவர்களுக்கு தேவை நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுனா இந்தியா முழுவதும் சப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகளை நம்ம உருவாக்கலாம். அதற்கு தேவையான தகுந்த பிசினஸ் சூழல் வந்து தமிழகத்தில் ஏற்படுத்தி உள்ளது. ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு மாடலாகவே எடுத்து செல்லலாம். ஸோ அந்த செக்டாருக்கும் இந்த மாதிரி மரங்கள் தேவைப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வித்து மரங்கள், இது பியூட்டிஃபுல் ஸ்கோப். இது எதுக்குன்னா பல்வேறு வகையான பயன்பாடு. நான் ஏற்கனவே போன எபிசோட்ல சொன்னதான், உயிரி எரிசக்தி, உயிரி எரிபொருள் தயாரிப்புக்கு, ஆயுர்வேதிக் இண்டஸ்ட்ரிக்கு தயாரிப்பு, லெதர் டேனிங் இண்டஸ்ட்ரி லெதருடைய பதப்படுத்துவதற்கு தேவையான எண்ணெய், ஆயுர்வேதிக் யுனானி ஹோமியோபதி சஸ்தம் அதற்கு தேவையான எண்ணெய், இது எல்லாத்திற்குமே இந்த எண்ணெய் வித்து மரங்கள். இதுல தமிழகத்திற்கு தேவையான சூழல் உருவாக்குறதுல ஒரு ஆறு வகையான எண்ணெய் வித்து மரங்களை சொல்றோம். அதுல வந்து வேப்பமரம் ஆல்வேஸ் ப்ரிஃபர்டு மரம், வேப்பமரம், புங்க மரம், புன்னை மரம், இலுப்பை மரம், காட்டாமணக்கு மரம், சொர்க்க மரம், இந்த ஆறு வகையான மரங்களுமே தமிழகத்தின் தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மரங்கள். அப்ப என்ன ஆகும், இந்த ஆறு வகையான மரங்கள் சார்ந்த வேளாண் காடுகள், இந்த ஸ்பீசிஸ் எல்லாம் இட்ஸ் அன் அமெனபிள் ஸ்பீசிஸ் ஃபார் அக்ரோஃபாரஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இன் தமிழ்நாடு. சவுக்கு தைல மட்டும்தான் அக்ரோஃபாரஸ்டிக்கு உகந்ததுன்னு நினைச்சு போனிட்டு இருக்கும், அது மட்டும் கிடையாது. தமிழகத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 30-35 வகையான மரங்களை கண்டுபிடிச்சு அதுல 20 வகையான மரங்களை வந்து பிரியாரிட்டிஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 30-35 வகையான மரங்களை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதே போல டிபிஓஸ் இந்த மரங்கள் வந்து பயங்கரம், ஏன்னா ஒரு 5-6 வருடங்கள் வளர்த்துட்டோம்னா அதற்கப்புறம் ஒரு 40-100 ஆண்டுகள் இந்த மரங்கள்லாம் கண்டினியூஸா பயன்படுத்தி அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இதுலயே குறுகிய கால மரங்கள் 3-4 ஆண்டுகளை புகக்கூடிய மரங்களை வனக்குளறி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கண்டறிந்துள்ளது. அதை ப்ரொமோட் பண்றதுக்காக மாதிரி பண்ணைகளை உருவாக்கி வருகிறோம். சோ எண்ணெய் வித்து மரங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபிளாஸ் இண்டஸ்ட்ரி, ஃபிளாஸ் பஞ்சு ஃபைபர் அண்ட் ஃபிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஃபிளாஸ் இண்டஸ்ட்ரி சில்க் காட்டன் சூப்பர் மரம், அது ட்ரைலேண்ட்லயும் வரும், இரிகேட்டட் கார்டன் லேண்ட்லயும் வரும். அப்ப என்ன ஆகும், ஒரு மரம் ஆண்டுக்கு 1 ஏக்கர் 1,00,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மரத்துக்கு உண்டு. 100 மரம் இருந்தா போதும், மரத்துக்கு 1,000 காய், காய் 1 ரூபாய், 1,000 ரூபாய், 100 மரம்னா 1,00,000 ரூபாய் அப்படியே அவங்களே வந்து எடுத்துட்டு போறக்கூடிய வாய்ப்புகள். இன்றைக்கு இலவம் பஞ்சு இலவம் விதை இதை இரண்டுக்கும் தேவை நாளுக்கு நாள் கொதிக்கொண்டே இருக்கிறது. இலவம் பஞ்சு பஞ்சுக்கு மட்டும் இல்ல, அது பேஸ் பண்ணி ஃபைபர் நிறைய ப்ராடக்ட்ஸ் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்தாச்சு. அப்ப என்ன ஆகும், இலவம் பஞ்சு சார்ந்த வேளாண் காடுகள் ஏற்கனவே தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், உடுமலை, பொள்ளாச்சி இந்த ஏரியாலாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5,000 ஹெக்டேர் நிலப்பரப்புல நம்ம இலவம் பஞ்சு மரங்கள் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மரம் தமிழகம் முழுவதற்கும் சூட்டபிளான மரம், இதை எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலமாக உருவாகியுள்ளது. ஸோ இப்ப என்ன பார்த்தோம், ஃபைபர் அண்ட் ஃபிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டேனின் இல்லாட்டா அதர் இண்டஸ்ட்ரீஸ் கேட்டகரியில கொண்டு வந்துடலாம். டேனின் இண்டஸ்ட்ரி, கம் இண்டஸ்ட்ரி, டை இண்டஸ்ட்ரி, இதுக்கெல்லாம் என்ன தேவைப்படுது, குறிப்பா டேனின். டேனின் வந்து அது ஒரு ப்ராடக்ட், மரத்துடைய உட்லேருந்து எடுப்பாங்க, மரத்தோட காயிலிருந்து எடுப்பாங்க, மரத்தோட பட்டையிலிருந்து எடுப்பாங்க. இந்த டேனின் இண்டஸ்ட்ரி எதுக்கு தேவைப்படுதுன்னா இன்னைக்கு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி எல்லாமே டேனின் பயன்படுத்துகிறார்கள், நிறைய லெதர் இண்டஸ்ட்ரீஸ் பூரா டேனின் பயன்படுத்துகிறார்கள், நிறைய ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய அதை பயன்படுத்துறாங்க, டை இண்டஸ்ட்ரி அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாளுக்கு நாள் இந்த டேனினுடைய தேவை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இப்ப இது முடிக்க காடுகள் வந்து எடுக்கப்பட்டது. இப்ப என்னன்னா வேளாண் காடுகள் காலத்தின் கட்டாயம். இந்த எபிசோடை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து பயனாளிகளுமே மேட்டுப்பாளையம் வண்ணக்குளருக்கு விஜயம் செய்து இங்கு என்னென்னலாம் மாதிரி பிணைகள் அமைந்துள்ளது, என்ன தொழில்நுட்பங்கள் உள்ளது, எங்கு சந்தை நிலவரம், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், எப்பொழுது அறுவடை செய்யலாம், என்னென்ன மினிமல் சின்ன சின்ன தொழில் முனைவர் வாய்ப்புகள், இவை அனைத்தையுமே தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உண்மையிலேயே
தமிழகத்தில் வேளாண் காடுகள் மூலமாக ஒரு மிகப்பெரிய புரட்சியை, வேளாண் புரட்சியை ஏற்படுத்த முடியும்.

0: அதற்கு இந்த எபிசோட் மிக உகந்ததாக அமையும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை ஒரு நல்ல தொழில்நுட்பத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்னைக்கு நம்மளுடைய தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் அப்படிங்கிற தலைப்புல மரங்களுடைய தேவை என்ன, தடிமர வகைகள் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் நிறைய தகவல்கள் பார்த்திபன் சார் சொல்ல கேட்டோம். இது இதோட முடியலீங்க. இந்த தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் பத்திய இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு. அந்த தகவல்களை தொடர்ந்து அடுத்த வார நிகழ்ச்சியில கேட்கலாம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
2: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: இனி கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள்.
1: வெங்காயம் அலியம் செபா இந்தியாவில் வணிக ரீதியாக முக்கிய காய்கறி பயிர்களில் ஒன்றாகும். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சிறு மற்றும் குறு விவசாயிகளால் பரவலாக பயிரிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் பெரம்பலூர், திருச்சி, திண்டுக்கல், திருநெல்வேலி, திருப்பூர், தூத்துக்குடி, நாமக்கல், விருதுநகர் மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் பயிரிடப்படுகிறது. தமிழகத்தில் வெங்காயம் பயிரிடப்பட்டுள்ள பெரும்பாலான பகுதிகளில் நோய் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் வெங்காயத்தின் விலை மிகவும் அதிகமாக உள்ளது. இந்தியாவில் வெங்காய உற்பத்தியில் தமிழ்நாடு 9வது இடத்தில் உள்ளது. பெரும்பாலான பகுதிகளில் ஊதா நிற இலைக்கருகள் நோய், வெங்காய அழுகல், அடிச்சாம்பல், பாக்டீரியல் அழுகல் நோய் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது. எனவே விவசாயிகள் நோய்களின் தன்மையை பொறுத்து ஆரம்ப நிலைகளிலேயே கட்டுப்படுத்தும் முறைகளை மேற்கொண்டால் நோய்களை எளிதில் கட்டுப்படுத்தி பயன்பெறலாம். ஊதா இலைக்கருகள் நோய், ஆல்டர் நேரியா போரி, வெங்காய சாகுபடியில் பெருத்த விளைச்சல் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்களில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுவது ஊதா இலைக்கருகள் நோயாகும். நோயின் தீவிரம் பருவத்திற்கு பருவம் மாறுபடும். இந்நோய் பெரும்பாலும் குளிர்காலத்தில் பயிரிடப்படும் பயிரில் மார்கழி தை மாதங்களில் அதிகமாக காணப்படும். எனவே உழவர்கள் இதனை பனிசூறை என்று அழைக்கின்றனர். இந்நோய் தீவிரமாக தாக்கும் போது விளைச்சல் இழப்பு அதிகமாக இருக்கும். இந்நோயின் அறிகுறியாக இலை பகுதி வெளிரி பச்சையம் இழந்து நீர் வட்ட வடிவிலான ஊதா நிற புள்ளிகள் தென்படும். இதனிடையே கருமை நிற புள்ளிகளில் பூசண வித்துக்கள் உற்பத்தியாகும். நோய் தீவிரமாகும் போது பல புள்ளிகள் ஒன்று சேர்ந்து செடி முழுவதிலும் பரவி பாதிப்பை ஏற்படுத்தி இலைகள் காய்ந்து கருகிவிடும். இலைகள் பாதிப்படைவதால் வெங்காயம் சரிவர முதிர்ச்சி அடையாமல் விளைச்சல் பாதிக்கப்படும். நோய் மேலாண்மை. நோய் தாக்கப்படாத வயல்களில் இருந்து நடவு வெங்காயம் தேர்வு செய்ய வேண்டும். ஏனெனில் விதைகளில் சுமார் 7 முதல் 8 மாதங்கள் வரை இப்பூசணம் தங்கி அடுத்த பயிரை தாக்கும். பனி பொலிவுடன் கூடிய குளிர்ந்த இரவு, மிதமான பகல் வெப்பநிலை, அதிக காற்றின் ஈரப்பதம் முதலானவை இந்நோய் பரவ சாதகமான சூழ்நிலைகளாகும். எனவே பனிக்காலங்களில் இப்பயிரை பயிரிடாமல் தவிர்த்து வைகாசி பட்டத்தை தேர்ந்தெடுக்கலாம். இந்நோய் தாக்கம் தொடர்ந்து பயிரிடும் பகுதியில் அதிகமாக காணப்படும் மிதமான வெப்பநிலையில் இந்நோய் வளர்ச்சி ஏற்படும். ஆரம்பத்தில் இலைகள் மஞ்சள் நிறமாகி துவண்டு காய்ந்து வளர்ச்சி குன்றி இருக்கும். இதனை விவசாயிகள் கோழிக்கால் நோய் என்று அழைக்கின்றனர். நோய் தாக்கப்பட்ட செடியின் வெங்காயம் மற்றும் வேர்கள் அழுகி காணப்படும். இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி பின் மெதுவாக காய ஆரம்பிக்கும். தாக்கப்பட்ட செடிகளில் இலைப்பரப்பு முழுவதும் வாடிவிடும். வெங்காயத்தின் குமிழ்கள் மென்மையாகி அழுகும். வேர்கள் அழுகிவிடும். வெள்ளை நிற பூசண வளர்ச்சி குமிழ்களின் மேல் காணப்படும். இந்த நோய் நடவு வயலிலும் சேமிப்பு கிடங்கிலும் காணப்படும். வயல் எல்லையை சுற்றி 2 வரிசை மக்காசோளத்தை தடுப்பு பயிராக பயிரிடல் வேண்டும். ஆரோக்கியமான வெங்காய விதை குமிழ்களை தேர்வு செய்து நட வேண்டும். அறுவடை செய்த வெங்காய குமிழ்களை சுத்தமாக சேமிக்க வேண்டும். நோய் தாக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி எறிந்துவிட்டு அந்த இடத்தை சுற்றிலும் 0.1% அல்லது 0.25% காப்பர் ஆக்சிக்ளோரைடு அல்லது 0.1% ஹைட்ராக்சைடு கரைசலை மண்ணில் ஊற்ற வேண்டும். அடிச்சாம்பல் நோய். இந்த நோய் குறிப்பாக அதிக ஈரப்பதம் உள்ள பகுதிகளில் ஏற்படும். பூஞ்சையின் வளர்ச்சி இலைகள் அல்லது பூ தண்டுகளின் மேற்பரப்பில் காணப்படும். பின்னர் வெளிர் பச்சை கலந்த மஞ்சள் நிறமாக மாறும். இறுதியாக இலைகள் அல்லது விதை தண்டுகள் சரிந்து காய்ந்துவிடும்.
0: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி ஏ புவனேஸ்வரி, நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: 8 மணி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிஜேபியைச் சேர்ந்த 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் காலை உணவின்போது கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாள்தோறும் 1 மணி நேரமாவது நாடாளுமன்ற நூலகத்தை உறுப்பினர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை இன்று ஒப்புதல் அளித்தது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 37 அதிகரிக்க இந்த சட்டத்திருத்தம் வகை செய்துள்ளது. இது தொடர்பாக கடந்த மே மாதம் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இந்த சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்குமாறு இந்த சந்திப்பின்போது வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் இதற்கேதுவாக சட்டங்கள் திருத்தப்பட்டிருப்பதாக கூறினார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். எல்னினோ அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். வானிலையை கணிப்பதற்கான தொழில்நுட்பங்களை உள்நாட்டிலேயே உருவாக்குவதற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நகர்ப்புற கட்டமைப்பு வசதிகளை உலகத்தரத்திற்கு மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பெருநகரங்களில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் நிலவும் சவால்களை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எதிர்கொள்ள முடியும் என்றும் கூறினார். மத்திய அமைச்சரவை செயலர் டாக்டர் டி வி சோமநாதனின் பதவிக்காலம் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதேபோல் உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகனின் பதவிக்காலத்தையும் ஓராண்டிற்கு நீட்டிக்க இக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8 வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே பிரபாகர் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மீன்பிடி தடைக்காலத்தின்போது வழங்கப்படும் நிதியுதவி 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்துவதற்கான அறிவிப்பு தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். இன்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்திற்காக 135 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் 193,000 மீனவ குடும்பங்கள் பயனடையும் என்றும் திரு ஸ்ரீநாத் கூறினார். தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மதுபானங்களுக்கு ரசீது வழங்க வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்திரையன் இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். இந்த உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பான அறிக்கை வரும் 7 தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணையும் அன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. யோகஹாமா சர்வதேச டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 9-11, 11-8, 11-6, 12-10 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் சோஃபியா போல்கனோவாவை வென்றார். உலக பூமரங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தோனேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்பதக்கத்தை வென்ற பிரபாகரன் தமிழகத்தின் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜார்ஜியாவில் நடைபெற்ற பதூமி ஓபன் உஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தோனேஷியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ஸ்ரீ மற்றும் மான்சி சிங் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா, இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 8:05. ஊட்டி FM 101.8.

0: நினைத்தாலே இனிக்கும். இதில் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய விருப்ப பாடல்களை எந்த வருஷத்தில் ஒளிபரப்பான பாடல்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்றத ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அதாவது 90s 80s ஒளிபரப்பான பாடல்களை நீங்கள் கேட்கலாம். கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 93449010188300191018 அப்படின்ற நம்பரில் நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். முதல் நேயர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: இரவு வணக்கத்தோடு பழனி வட்டம் கோதமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: கைத்தறி நெசவும் சார்.
0: கைத்தறி நெசவெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன்.
1: இப்போ உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே தொழில்
0: புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சு பேசக்கூடாது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
1: உங்ககிட்ட எப்படி பேசினா தப்பிக்க முடியாது, என்ன பண்றது?
0: அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தாராளமா நீங்க பேசுனீங்கன்னா நான் வந்து கவுந்தர்ற ஆள்தான்.
1: அப்படியா?
0: சரி, என்ன இப்போ ஃபோன் பேசுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எப்படியும் ட்ரை பண்ணி ஒரு பாடலை கேட்டுணும் அப்படின்னு நினைச்சிட்டு
1: இருந்தீங்களா? ஏன்னா இது அப்புறம் வந்து லைன் கிடைக்கிற சிரமம், அதனால ஃபஸ்ட்டே வந்து இப்படியே லைன் பிடிச்சிடலான்னு வந்துட்டேன்.
0: ஓகே, இன்னும் சாப்பிடல டின்னர்?
1: ஏன், இனிமேல் தான் சார். பாட்டு கேட்டு போய் சாப்பிடலாம்.
0: பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிடணும். சரி, பாடல் சொல்லுங்க.
1: உரிமை படத்திலிருந்து மலரே நிலம் பாடல்.
0: ஓகே, யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க?
1: நான் மட்டும்தான் சார் கேட்டுக்கிட்டு
0: இருக்கேன். நீங்கள் மட்டும் தனிமையில் இனிமையாக அந்த பாடலை ரசித்து ருசித்து கேளுங்க.
1: இந்த இரவு நேரத்தில் எல்லாருமே சேர்ந்து கேட்டு ரசிக்கலாம்.
0: நன்றி.
1: நன்றி சார்.

0: வந்துங்க நாடோடி பாட்டுக்காரன் படத்துல வந்து ஆயத்தாமரை அருகில் வந்திருந்தார் பாடலுங்க.
1: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு. நன்றி
0: நன்றிங்க. நன்றி.

0: certificate formats and authentication by manual or digital or electronic signature, and to expressly recognize admissibility of electronic bank records and permit their production in either physical or electronic form. It is also going to empower the central government to extend applicability of the proposed legislation to any entity or class of entities operating in the financial sector, subject to certain conditions, it said. The bill seeks to define the expression special cause for which a court may, by order in writing, compel an officer of the bank to produce any banker's books or to appear as witness to prove matters, transactions or accounts in any legal proceedings where the bank is not a party. The Bankers' Books Evidence Act 1891 was enacted during the pre-independence era to facilitate the use of certified copies of bank records as evidence in legal proceedings without requiring production of the original records. The 1891 Act was enacted at a time when banking records were predominantly maintained in a physical form. Today was the 13th straight day since the monsoon session began on 20th July that the House could not complete the question hour. So far, Lok Sabha has passed six bills, out of which four have been passed without a debate. The six bills are Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 and the Prevention of Insults to National Honour Amendment Bill 2026, the Registration of Births and Deaths Amendment Bill 2026, the Appropriation No. 3 Bill 2026 and the Supreme Court Judges Number of Judges Amendment Bill 2026 and the Bankers' Books Evidence Bill 2026. The bill to amend the Anti-Paper Leaks Law saw a 10-hour long debate in the House, while the Prevention of Insults to National Honour Amendment Bill 2026 saw a debate in which only two members participated. Even as the question hour could not be taken up, Electronics and Information Technology Minister Ashwini Vaishnaw informed the Lok Sabha in a written reply that the government remains conscious of the risks children face online, including exposure to harmful content, cyberbullying, exploitation and digital addiction. However, the government has not announced any proposal to prohibit social media accounts for children under 16 years. He said the government studies global regulatory approaches on online child safety and examines international developments while reviewing India's legal and policy framework, taking into account constitutional requirements, technological considerations, privacy, innovation and digital inclusion. And that's all in Parliament Review.
1: நேரம் 8 மணி 30 நிமிடம் நினைத்தாலே இனிக்கும் நினைத்தலை இணைக்கும் நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய பாடல்களை கேட்கலாம். 9342401038 9342401038 8 3 0 0 1 1 0 3 2 9 2 3 6 6 7 8 1 அப்படின்ற நம்பரில் நீங்கள் டயல் பண்ணுங்கள். உடனே நீங்கள் பாடலை கேளுங்க. அடுத்த நேயிட்ட நம்ம பேசலாம். வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: நீலகிரி மாவட்டம் இறக்க ரங்கநாதன் சார்.
1: ரங்கநாதன் சொல்லுங்க. ரங்கநாதன்
2: நிகழ்ச்சியெல்லாம் அருமையா இருக்குங்க. காலையில நல்லா இருந்துச்சுங்க. பாடலும் நல்லா இருந்துச்சு. 4 மணிக்கு பேசும் புதுரம்
1: உண்மையாவே நல்லா இருந்ததா?
2: அருமையான எடுக்காத
1: அருமையான நிகழ்ச்சி அப்படின்னா தான் உங்க பாட்டை போடுவேன் அப்படின்னு
2: நினைக்கிறீங்களா? எல்லா நிகழ்ச்சியும்.
1: சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரங்கநாதன்? இன்கோ ஃபேக்டரியில நீங்க ஒர்க் பண்றீங்க. அதுல என்ன உங்களுடைய டியூட்டி என்ன? அதில் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்?
2: பகலில் வந்து நான் ஏறமட்ட போகிறதுங்க.
1: ம்,
2: நைட்டுக்கு நைட்டு வீட்டுக்கு வாங்க போயிட்டு.
1: ம், இன்னைக்கு நம்மளுடைய 3 மணி ப்ரோக்ராம் ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியிலையும்
2: வந்துட்டேன். ம், அந்த நிகழ்ச்சி தவறுன்னு கேட்டேங்க. 3 மணிலேருந்து 4 மணி வரை நாங்கள் ஏறமட்ட போகும்போது நிகழ்ச்சியெல்லாம் இல்லை.
1: ம், அது உங்களுக்கும் சில மெசேஜ் எல்லாம் அதில் பேசின விஷயங்களெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா?
2: யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதனால அருமையாக எல்லாம் நிகழ்ச்சி நல்லா கேட்டுக்கிட்டாங்க.
1: சரி, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: சார், எனக்கு பொன்னகை மன்னன் படத்துல வந்து என்ன சத்தம் தானே.
1: ஓகே, நீங்க கேட்ட பாடல் கேட்டலாமா?
2: கேட்டலாங்க சார்.
1: நன்றி நன்றி.

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த நேரம் 8:36. 16 செகண்டில் இணையக்கூடிய நேயர் யார், இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: இனிய இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: திருவாரூர் மாவட்டம் பில்லூர் சதா கோதுமன். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கோம், சொல்லுங்கள் கோதுமன்.
1: நான் நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கீங்க?
1: ஆமாம் சார்.
0: வெரி குட். என்ன இன்னைக்கு என்ன சாதனை செஞ்சீங்க? இன்னைக்கு இந்த நாள்ல வந்து நான் வந்து இது ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எதை சொல்லலாம்?
1: இன்னைய நாள்ல சார், அதாவது என்னுடைய மாணவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு லெசன் நடத்திருக்கேன் சார்.
0: உங்களோட மாணவர்கள் யாரு?
1: என்னுடைய மாணவர்கள் வந்து +1 +2 மாணவர்கள்.
0: ஓ, நீங்க ஆசிரியரா இருக்கீங்களா?
1: ஆமா சார். ஆமா சார்.
0: வெரி குட், வெரி குட். என்ன டீச் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இங்கிலீஷ் சார்.
0: மாணவர்களுக்கு இன்னைக்கு எடுத்த பாடத்துல ஒரு

0: ஒரு அண்டர்லைன் பண்ணி சொல்லக்கூடிய ஏதாவது விஷயம் இருக்கா?
1: அது இங்கிலீஷ்ல சொல்லட்டுமா சார்?
0: சொல்லுங்க, தாராளமா சொல்லலாம்.
1: அதாவது வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்,
0: எனக்கும் அவசரம் அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட் வரும்போது அர்ஜென்டாவும் இருக்கிறது இம்பார்ட்டன்ட்டாவும் இருக்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நல்லது, உங்க கூட பேசுனதுல சந்தோஷம். என்ன பாடல், என்ன படத்துல இருந்து?
1: எங்கள் வாத்தியார் படத்துல இருந்து. 1980 வெளியானது சார். அந்த படத்துல இருந்து ஒரு சமுத்திர ராஜகுமாரி படம் கொடுத்தது.
0: நீங்க கேட்ட பாடல் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. நன்றி
1: நன்றி சார். நன்றி.

0: நேரம் 8:43 ஆயிருக்குது. அடுத்த கால் யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளரே, ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன்.
0: உங்ககிட்ட ₹1,00,000 ரோட்ல கிடந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க
1: சார்? ஒரு நல்ல அருமையான கேள்வி, தேங்க்யூ சார். உங்களுக்கு அதாவது எதையுமே எனக்கு ஒரு கையில வழியில ஒரு ₹20 இந்த மாதிரி அந்த மாதிரி கிடைக்கும் சார். அப்படி இருந்துச்சுன்னா அந்த வழியில வந்து அந்த யாசகம் இருக்காங்களா அவங்களுக்கு ஏதாச்சும் இது பண்ணிடும். ஒரு டைம் ₹100-200 எனக்கு கிடைச்சது, அங்கேயே நின்றுட்டு இருந்த ஒரு 10 நிமிஷம் யாரையும் காணல. இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ₹200 கொடுக்கறது நம்ம எந்த இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சந்தோஷத்துல ஒரு பெரிய சந்தோஷம். அத மாதிரி வழியில போறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்துட்டு இது அது சொல்லக்கூடாது அந்த மாதிரி இது பண்ணிட்டேன் சார். அந்த
0: ஏதோ நானும் கேட்டேன், நீங்களும் சொல்லிட்டீங்க. உண்மையான விஷயம் நல்ல விஷயமா இருக்கும்போது அது ரொம்ப கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும், அது மற்றவங்களும் ஃபாலோ பண்றதுக்கும் நல்லா இருக்கும். அதனால கிடைக்கக்கூடிய பலனும் பயன்களும் இருக்கும் அப்படின்றத நினைவுபடுத்திட்டு என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: அந்த ₹1,00,000 கிடைச்சதுன்னு சொன்னா கண்டிப்பா போலீஸ் சொல்லணும் சார். அதெல்லாம் வந்து நம்ம கையில வச்சுக்கூடாது, தெரியாதெல்லாம் அதனால தப்பான சமாச்சாரம் சார். எனக்கு ஒரு அருமையான பாடல், இந்த பாடல் வந்து நம்ம இப்ப புதுநேயர்களுக்கு ரொம்ப அழகா வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நீலகிரியிலிருந்து தொடர்ந்து நம்ம எடக்காடுன்றது ரங்கநாதன் சார் வந்துட்டே இருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு இந்த பாடல் நான் டெடிகேஷன் பண்றேன். கண்ணன் வந்து பாடுகின்றார், இந்த இனிமையான பாடலை வழங்குங்கள் அன்பு அறிவிப்பாளர்.
0: நன்றி, நன்றி,
1: நன்றி, வணக்கம்.

0: 8:48, ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்க பேசுறீங்க?
1: வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து நட்புங்கிற படத்துல இருந்து மாடி வீட்டு மானி அந்த பாட்டு கொடுங்க.
0: உங்களுக்கு யார் ஒரு நல்ல சிறந்த நண்பர்னா யார சொல்லுவீங்க?
1: எனக்கு சிறந்த நண்பர் அப்படின்னாக்கா கோவையில ராஜேஷ் இருக்காரு, அவர் எனக்கு ரொம்ப சிறந்த நண்பர்.
0: என்ன கொடுத்ததுனா என்ன எப்படி கவனிச்சதுனால அவர் சிறந்த நண்பர்னு சொல்றீங்க?
1: இல்ல, அவரு நானும் வந்து ஒரு 10-12 வருஷமா பழகுறேன். அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி தான். அதனால மனசை விட்டு பேசுவோம் எல்லாமே. குடும்ப கதையா இருந்தாலும் சரி, பொதுவான கதையா இருந்தாலும் மனசை விட்டு பேசுவோம்.
0: மனசை விட்டு பேசுறதுனால ஒரு ஒரு சிறந்த நண்பர்னு சொல்றீங்களா அவர?
1: ஆமா, நல்லா எனக்கு நான் வருத்தப்படுறப்ப அவர் ஆறுதல் சொல்லுவாரு. அதே மாதிரியே அவர் வருத்தப்படுறப்ப நானும் இந்த மாதிரிலாம் இருக்காதுங்க அப்படின்னு நானும் சொல்லுவேன். மனசை விட்டு.
0: சரி, இப்ப நீங்க கேட்ட இந்த பாட்டை வந்து அவரும் கேட்டிருப்பாரா?
1: கேட்பாரு.
0: ஓகே, உங்க ரெண்டு பேருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. நன்றி.
1: நன்றி.

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி. யார் எங்கிருந்து பேசுறீங்க
1: சார்? வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பேசுறேன்.
0: சாப்பிட்டு முடிச்சாச்சா
1: சார்? உங்க நிகழ்ச்சி முடிச்சுட்டு வெளியே போய் சாப்பிடணும்.
0: அதாவது நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி கேட்டாதான் சாப்பிடுறது சுவைக்கும் அப்படின்ற மாதிரி, யார கேட்டாலும் பாட்டு கேட்டுட்டு தான் போய் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி.
1: வீட்டுல 7:30 to 8:00
0: இட்லியும்
1: பூரி சப்பாத்தி மசால் தோசை இடியாப்பம் சென்னை பூரி சென்னை பரோட்டா அப்புறம் வேற என்ன உங்களுக்கு?
0: ஓ பரவாயில்ல, எல்லாமே சொல்லிட்டீங்க. நீங்க சொன்ன அத்தனை ஐட்டமும் இப்ப நீங்க சாப்பிட போற இடத்துல இருக்குமா?
1: இது கண்டிப்பா இருக்கும். அத ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்காது, இந்த புட்டு இடியாப்பம் எல்லாம் இருக்காது. நைட்ல வந்து சப்பாத்தி இருக்கும், ரோஸ்ட் இருக்கும், இட்லி இருக்கும், இதெல்லாம் இருக்கும்.
0: ஓகே,
1: பரோட்டா இருக்கும்.
0: என்ஜாய் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்ட பாடலையும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன பாடல்? என்ன
1: போட்ட சவால்? நான் போட்ட சவால் சோகம் சோகமே பாடல்.
0: ஓகே, நன்றி. நீங்களோட பாடல் வந்துட்டு
1: நன்றி.

கேட்ட பாடலோடு நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேரிலே ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இனி தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: at 78,581. The Nifty rose marginally by 10 points to settle at 24,625. Meanwhile, in the forex market today, the rupee appreciated by 25 paise to end at 95 rupees and 13 paise against the US dollar. With Intikhab's report, Gaurav Dhawan Lal for Akashwani News.
1: In sports, India enjoyed a mixed day at the Korea Masters Badminton Tournament in Asan, with seven players advancing to the second round of women's singles, while all six men's singles players crashed out in the opening round. In the women's singles, Anmol Kaur, Tanvi Sharma, Mansi Singh, Rakshita Ramraj, Ashmita Chaliha, Isharani Barua and Shreyansi Valishetty progressed to the second round with impressive victories. However, in the men's singles, former world number one Kidambi Srikant, Mithun Manjunath, Kiran George, Ronak Chauhan, Sanit Dayanand and Tarun Manepalli all suffered first round defeats. The Intermeteorological Department, IMD, has issued an orange alert for very heavy rainfall conditions over Uttarakhand, Jharkhand, Gangetic, West Bengal, Odisha, Madhya Maharashtra, Konkan and Goa tomorrow. The IMD has forecast heavy rainfall over the Andaman and Nicobar Islands, Bihar, Chhattisgarh, coastal Karnataka. And now before we end the bulletin, the headlines once again. Parliament passes bill increasing the strength of Supreme Court judges to 37. Lok Sabha clears legislation giving legal recognition to digital banking records. Meta CEO Mark Zuckerberg apologizes to Government of India over child abuse material, deepfake content and platform lapses. Nation marks 7 years of abrogation of Articles 370 and 35A. Prime Minister Narendra Modi says constitutional changes ushered in development and empowerment in Jammu and Kashmir and Ladakh. New Delhi asks Islamabad to end bloodshed in Pakistan-occupied Jammu and Kashmir. And at Korea Masters Badminton Tournament, Tanvi Sharma and Anmol Kaur among seven Indians to enter second round of women's singles. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
4: இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில், உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை கொண்டாடப்படுவதையொட்டி டாக்டர் ஐஸ்வர்யா பார்த்தசாரதி பங்கேற்ற நேர்காணலின் இரண்டாவது பகுதியை நேயர்கள் இப்போது கேட்கலாம்.
5: ஸ்பெஷலாக வந்து இந்த சிசேரியன் மதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து முதல்ல அவங்கள கவனிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த நேரத்தில் வந்து டெலிவரி முடிஞ்ச ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே எப்படி இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஃபீடிங் கொடுத்து தான் ஆகணும், தாய்ப்பால் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிசேரியன் அண்டர்கோ பண்ணுற மதர்ஸ், அந்த தாய்மார்கள் வந்து என்ன பண்ணணும், ஏன்னா பெற்றோருக்கும் அந்த நேரத்தில் தெரியாது உண்மையாக என்ன பண்ணுறது, இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது.
6: சிசேரியன் பண்ண மதருக்கும் நார்மல் டெலிவரி பண்ண மதருக்கும் தாய்ப்பால் படி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வராதுங்க ஜென்ரலி. ஸோ தாய்ப்பால் வந்து வித்தின் 1 hour ஆஃப் த பேபிஸ் பர்த் கொடுக்கணும், கோல்டன் அவர் ஃபீடிங்ன்றது WHO எல்லாருக்கும் வந்து ஒரு பரிந்துரையாக சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுவும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சிசேரியன் பண்ண உடனே ஆன் த டேபிளே பீடியாட்ரிஷன் கொண்டு வந்து பேபியை வந்து ஃபீடிங்க்கு அவங்களோட குழந்தையோட மார்பில் வந்து வச்சு அப்படியே தன்னால் இயற்கையாக ஆரம்பிக்கும். அந்த ஃபீடிங் சைக்கிள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பால் வந்து ரொம்ப நாள் வந்து ஃபீட் ஆகுது, அதாவது அந்த ஃபீடிங் சைக்கிள் இன்னும் ப்ராப்பராக இருக்குது, அந்த பாண்டிங் வருதுன்றதுனால இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சில பேரால் முடியாது, பேஷண்ட்டோட நேச்சர் அந்த மாதிரி டைமில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோனர் மில்க் இருந்ததுன்னா டோனர் மில்க் கொடுக்கலாம், பெஸ்ட் அதுதான், ஏன்னா இன்னொரு ஒரு ஹியூமனோட மில்க் தான் அது. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் ஃபார்முலா கொடுத்துட்டு எப்பெல்லாம் முடியுதோ வந்து ஃபீடிங் வந்து இனிஷியேட் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு போய் நல்லா அவங்க ஆனதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக வந்து அவங்க கொடுக்கலாம். ஆனால் முக்கியமாக பாலை சங்கில் தான் கொடுக்கணும், பாட்டிலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா தாய்ப்பாலை வந்து அதுக்கப்புறமா வந்து ரிஜெக்ட் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் சங்கில் கொடுக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
5: தாய்மார்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து குறைவுங்கிறது வந்து எந்த காலத்துலேருந்து ஆரம்பிக்குது, ஏன்னா காலேஜ் படிக்கும்போது அவங்க அவங்க உடம்புலேயே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து தான் வந்து மதர்ஸ் ஆகுறாங்க, தாய்மார்கள் ஆகுறாங்க. அந்த கட்டத்தில் வந்து அவங்க தங்க உடம்புலேயே என்ன சத்து இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அதுக்கப்புறமா வந்து அவங்க உடனே வந்து ஒரு தாய் ஆயிட்டாங்க அப்படின்னும்போது உடனடியாக அவங்க வந்து அந்த குழந்தையை கவனிக்கக்கூடிய ஒரு அந்த மனநிலையில் இருக்க மாட்டாங்க. இதில் ரெண்டு விஷயம், ஒன்று அவங்க உடம்பை பார்த்துக்கிறது, அடுத்தது அவங்களுடைய மனநிலையை பார்த்துக்கிறது. ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க?
6: ஒரு பெண்ணோட உடல்நிலைங்கிறது

0: அவங்க ப்ரெக்னன்சியில தான் வந்து பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்கன்றது நம்மளால மறுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஒரு வாட்டி டெலிவரிக்கு வந்தாங்கன்னா அடுத்த வாட்டி இந்த டாக்டர் எப்போ பார்க்குறாங்க அப்படின்னு, ஜென்ரலாக கைனகாலஜிஸ்டில் டாக்டரையே திருப்பி அடுத்த டெலிவரிக்கு பார்க்குறாங்க. இல்லைனா ஒரு 50 வயசுக்கு மேலே ஏதோ ஒரு பிரச்சனை, கர்ப்பப்பையில் பிரச்சனை, ப்ளீடிங் வருது அப்படின்ற போது மட்டும்தான் பார்க்குறாங்க. குறிப்பிட்ட ஒரு 5-10% பேரை தவிர எல்லாருமே இதை தான் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளால் மறுக்கவே முடியாது. பட் ஹெல்த்துங்கிறது ஒரு மேரத்தான், ஒரு நாள் விஷயம் கிடையாது, ஒரு 10 மாதம் விஷயம் கிடையாது. ரெண்டு விதமாக வந்து மக்களை பார்க்குறேன். குறிப்பாக வந்து இப்போ இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, டைமிங்க்கு சாப்பிட்றது கிடையாது, டைமிங்க்கு எதையுமே எடுக்கிறது கிடையாது. அவங்க நிறைய கேலரிஸ் கன்சியூம் பண்ணுறாங்க, நிறைய சாப்பிட்றாங்க, ஆனால் எதுவுமே ஊட்டச்சத்து நிறைந்தது அவங்க சாப்பிட்றதே கிடையாது. வெளியில் டைமுக்கு சாப்பிடாமல் இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, இது தவிர இல்லாமல் நிறைய பழக்கங்களுக்கு அட்மிட் ஆகிறது லேடிஸு உட்பட எல்லாருமே. இது வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் கிடையாது. எல்லாமே பண்ணிட்டு உடல் பருமன் அவ்வளோ அதிகமாக இருந்துட்டு டெலிவரி மாத்திரம் நார்மல் ஆகணும், எனக்கு தாய்ப்பால் இயற்கையாக வரணும்னா வராது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நாங்கள் பார்க்குறோம். உட்காந்துட்டே இருப்பாங்க ஆனால் டெலிவரி மாத்திரம் நார்மல் ஆகணும் அப்படின்றது நினைக்கிறாங்க. இன்னொரு ஒருத்தவங்க வந்து நிஜமாகவே அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அதாவது ஊட்டச்சத்து ரொம்ப குறைவு, அவங்களால தேவையான வந்து விஷயங்கள் வந்து சாப்பிட முடியறது இல்லை. இதுக்கு தான் கவர்மெண்ட் நிறையவே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி ஸ்கீம் கொடுக்குற கவர்மெண்ட் இந்தியா ஃபுல்லாகவுமே எங்கேயுமே கிடையாது. குறிப்பு மகப்பேறு காலத்தில் அவங்க கொடுக்குற அயன் ஆகட்டும், கால்சியம் ஆகட்டும், அந்த கிட்டில் வர்ற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே அந்த கவர்மெண்ட் கிட்டில் வர்ற விஷயங்களை ஒழுங்காக எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு அவ்வளோவும் வந்து போதும். இது ஆனால் மகப்பேறு காலத்தில் மட்டும்தான், அதுக்கு முன்னாடி அவங்களோட சத்துக்கள், அதுக்கப்புறமா இருக்கிற சத்துக்கள், அது வந்து குடும்பத்தாரோடைய அவங்களோட பொறுப்பு. இப்போ எல்லாருக்குமே ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ தான் பிறக்குது, அது பிறக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ. அதனால அந்த பெண் குழந்தைகளை வந்து நல்லா வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து கவனிக்கணும். ஆனால் அவங்களோட உடல் பருமன் நிறையவும் போடாமல் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டுமே வந்து டேஞ்சரஸ் தான். கரெக்டான ஊட்டச்சத்துக்கள் எடுக்கணும், முக்கியமாக புரதச்சத்து. ஆனால் அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ண விடணும், வாக்கிங்கோ இல்லாட்டியும் வந்து ஏதாவது ஒரு விளையாட்டில் வந்து அவங்கள ஈடுபடுத்தணும், அதை முதல்ல இருந்தே இல்லை டான்சிங் இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுத்தணும். அண்ட் விழிப்புணர்வு, இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சாப்பிடணும், இந்த விஷயங்கள்லாம் சாப்பிடக்கூடாது, கேக்கு பன்னு பிஸ்கெட்டுன்னு நம்ம ஸ்கூல் வாசலில் கிடைக்கிறத மாத்திரமே சாப்பிடக்கூடாது, காய்கறிகள் பழங்கள்ன்றது டெய்லி வீட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணணுன்ற ஒரு விஷயம். ப்ரெக்னன்சியில் மாத்திரம் வந்தால் பத்தாது, முன்னாடியிலேருந்து லைஃப் ஸ்டைலாக மாறணும்.
1: இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டயட்டு டயட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாடர்ன் கான்செப்ட்ஸ்க்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டயட் பீரியட் முடிஞ்ச உடனே எங்கே வேற ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு தான் போகிறாங்க. இந்த மனநிலையை எப்படி மாற்றுறது?
0: அவேர்னஸ் தான். அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நம்ம வெஸ்டர்ன் மாதிரி படிக்கலாம், அவங்கள மாதிரி வேலைக்கு போகலான்ற அந்த நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு வந்தாங்க. இதனால் வந்து நிறைய வந்து சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நிறைய வந்து தகர்த்துருக்கும், அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். பட் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், அவங்களோட இயற்கை சார்ந்த இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைலையும் அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. நம்மளோட முன்னோர்கள் என்ன சாப்பிட்ருக்காங்க, நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்க, இதை தான் நம்மளும் சாப்பிடணும். இப்போது நிறைய இந்த ஃபேன்சி ஃபுட்டெல்லாம் வந்திருக்கு, டெய்லி காலையில் வந்து சாலட் சாப்பிட்றது, டெய்லி காலையில் தேங்காய் பால் குடிக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணதே கிடையாது. இப்போது தேங்காய் பாலுன்றது இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபேட், ஃபுல்லாக இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 2000 கேலரிஸ். அது நான் ஃபுல்லாக வந்து வாக்கிங் போயிட்டு அதை சாப்பிட்டா அவங்க ஹெல்த்தின்னு நினச்சிக்கிறாங்க. ஹெல்த்து இருக்குது இல்லைன்னு சொல்லலை, பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை வந்து சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் வந்து இன்னும் மில்லட் சாப்பிட்டாங்க, ராகி சாப்பிட்டாங்க, அதை நீங்கள் வந்து எடுத்துக்க ஆரம்பிங்க. ப்ளஸ் நீங்கள் ஏற்கனவே உடல் உழைப்பு இப்போ எல்லாருக்குமே குறைவு, எல்லார் வீட்லேயுமே வந்து இப்போ காரு பைக்குன்னு இருக்குது, அப்படியே இல்லைனாலும் நம்ம யாரும் நடக்கிறது முன்னாடி அளவுக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே நம்ம நல்லா இருப்போன்றது தான் என்னோட ஒரு கருத்து.
1: இப்போ வந்து அதிக அளவு தாய்ப்பால் கொடுத்தா வந்து பெண்களுக்கு வந்து அவங்களுடைய அழகு கெட்டு போயிடும் அப்படின்லாம் வந்து ஒரு கற்பனையான விஷயங்கள் இருக்குது இன்னமும். ஸோ இதை பற்றி என்ன நீங்கள் சொல்லணும்னு விரும்புகிறீங்க?
0: ஒரு ஒரு ஸ்டேஜில் பெண்களுக்கு ஒரு ஒரு விதமான அழகு அண்ட் பாடி கண்டிஷன். இப்போ எவ்வளவோ நம்ம பார்க்குறோம், நிறைய ஹீரோயின்ஸ் வந்து தாய்மார்களாகியும் அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து ஃபிட்டாக நடிக்க வராங்க. அது ஃபிட்னஸ்ன்றது அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அது கொடுக்கறதுனாலலாம் அழகு குறையாது, அது ஒரு ஸ்டேஜ் அவ்வளோதான். இப்படி வந்து ஒரு 15 இயர்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம 25 இயர்ஸில் இருக்கிறதுலையும் அந்த மாதிரி 45 நம்ம இருக்க போகிறது கிடையாது. அந்த ஸ்டேஜஸை நம்ம எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த மகப்பேறுன்றது ஒரு ஸ்டேஜ், 25-30 வயசு வரைக்கும் தான் குழந்தை பிறக்கும்ன்றது ஒரு பயாலஜி. அதை வந்து எவ்வளோ நம்ம தடுக்க ட்ரை பண்ணாலும்

0: 35 வயசுக்கு மேலே குழந்தை பிறக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி தான் ஆகுமே தவிர்த்து அதிகமாக ஆக போகிறது கிடையாது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எல்லா ஸ்டேஜையுமே நம்ம அக்செப்ட் பண்ணணும்.
1: அதாவது வந்து அவங்களுக்கும் ஒரு மனசில் ஒரு பாதிப்புன்றது ஒன்று வருது. இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே எப்பவுமே இருக்கணும், அந்த யூத் வந்து குறையக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. இப்போ அது வந்து அவங்களோட மனசையும் ஓரளவுக்கு பாதிக்குது. போஸ்ட்மார்ட்டம் பிரச்சனைகள் வருது.
0: இந்த அழகுன்றதெல்லாம் ஐ திங்க் இதெல்லாம் இந்த சமூக வலைதளங்கள் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போடுறாங்க அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, இல்லை அவங்க வந்து குழந்தைங்களோட வெளியில போவாங்க என்னால போக முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கம்பாரிசன் தான். முன்னாடி அந்த கம்பாரிசனுக்கான சான்சஸ் கம்மியா இருந்தது, இப்போ அதிகமாயிடுச்சு. ஒருவேளை இதெல்லாம் வந்து நம்மளா நம்மள ஒரு நெருக்கடியில வந்து தள்ளிட்டு இருக்கோமோ அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்.
1: அதாவது தாய்ப்பால் வாரம் இந்த வருஷத்துக்கு ஒரு தனி கருத்து ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா, சஸ்டெயினபிள் ஸ்டார்ட். அதாவது ஒரு குழந்தைக்கு நார்மலா நம்ம எப்படி வந்து ஒரு ஆரம்ப வாழ்க்கையை கொடுக்கறது, அவங்க வாழ்க்கையை வந்து நல்ல முறையில தொடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி.
0: நான் என்ன நினைக்கிறேன்னா, மேபி ஒரு இந்த மாதிரி இந்த சஸ்டெயினபிள் ஸ்டார்ட் அப்படிங்கிறது ஒரு மதர் மட்டும் இருந்தால் பத்தாது. இது ஒரு ஒரு ஃபேமிலி, ஒரு இட் நீட்ஸ் அ வில்லேஜ் டு ரேஸ் அ சைல்டு அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு ஒரு சப்போர்ட், உங்கள் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டு, உங்கள் மதரோட சப்போர்ட்டு, உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட்டு அவங்க இருந்தால் தான் நீங்கள் வேலைக்கும் போயிட்டு குழந்தையும் பார்த்துக்க முடியுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஜாயின்ட் ஃபேமிலி கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்றது நான் நினைக்கிறேன். இந்த சஸ்டெயினபிள் ஸ்டார்ட்ன்றது இதுதான். எப்படி நான் என்னால் பிரெஸ்ட் ஃபீடிங்கை சஸ்டெயின் பண்ண முடியும்?
1: முத முறை ஒரு குழந்தையை பெற்றெடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து உண்மையாகவே வந்து இப்போ ஒரு நிறைய ஃபேன்சி ஆயிடுச்சு. இப்போ வந்து ப்ரெக்னென்சியை கொண்டாடுறது ஒரு ஃபேன்சி, அதுக்கு வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் வைக்கிறாங்க, அதை நல்ல ஹைலைட் பண்ணுறாங்க. பட் அந்த அளவுக்கு குழந்தை ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எடுக்கணும், அந்த அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எப்படியும் வந்து மகப்பேறு வந்து அவங்க தாய் வீட்டில் தான், முத பிள்ளைங்க வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் பிறக்கிறாங்க. அப்போ எல்லாருமே சுற்றி இருப்பாங்க, எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க வேலைக்கு வரும்போது அந்த சப்போர்ட்டை தேடுறாங்க, அவங்களுக்கு அந்த சப்போர்ட் வந்து பெரும்பாலான நேரங்களில் கிடைக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது அவங்களோட மனசை எப்படி அவங்க வச்சுக்க முடியும்?
0: முக்கியமாக வந்து இதில் ஒர்க் பிளேஸ் கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது சில ஐடி கம்பெனிகள்லேயே வந்து ஒரு சின்ன கிரிஷ் அண்ட் சைல்டு பார்த்துக்கிற மாதிரி ஏரியாவையும் வந்து வச்சுருக்காங்க. ஆஃபீஸே எம்ப்ளாய் பண்ணி மிட்வைஸை வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஊரில் ஜாயின்ட் ஃபேமிலி கல்ச்சருன்றது ஒரு சாதாரணமான விஷயம், அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. பட் ஃபாரின்ல கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இடத்துல இப்படி தான் வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்க. ரெண்டாவது, நம்மள மாதிரி 9 to 5 இல்லாட்டி 8 hours to 10 hours போகணுன்ற கட்டாயம் ஃபாரின்ல வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்ஃபேக்ட் சில கண்ட்ரீஸில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷம் வரைக்குமே வந்து தாய்களுக்கு லீவ் கொடுக்குறாங்க சில ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில். ஸோ இப்படி தான் அவங்க அந்த ப்ராக்டிசஸை சஸ்டெயின் பண்ணிக்கிறாங்க. பட் ஒவ்வொரு கண்ட்ரியோட கல்ச்சர், அங்கே இருக்கிற வந்து ஒர்க் கல்ச்சர், ஒர்க் எத்திக் எல்லாமே வித்தியாசமானது. முக்கியமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான வேலைகளுக்கு தான் நம்ம வந்து பேர் போயிருக்கோம். ஸோ இங்கே மாதிரி இடத்துல எந்தெந்த லேடிஸ்க்கெலாம் சப்போர்ட் இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு வர்றவங்கலேருந்து டாப் மோஸ்ட் இருக்கிற பொசிஷன் வரைக்கும் எல்லாருக்குமே ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது, எல்லாருக்குமே ஒன்றுன்னு இருக்குது. ஸோ லேடிஸே லேடிஸை சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான லீவை கொடுக்கணும். இல்லை இந்த மாதிரி கிறிஸ்டஸ் வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு ஒர்க் பிளேஸில் அவங்க சப்போர்ட்லேயே வந்து ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து கட்டாயமாக அந்த லேடியை திருப்பி வந்து வேலைக்கு வந்து இது பண்ணும். நான் நிறைய பார்க்குறேன், நான் பார்க்குற நர்சஸ்ஸு நிறைய டாக்டர்ஸே குழந்தைங்களை எனக்கு வளர்க்க முடியல அப்படின்னே ஒரு நர்சிங் ப்ரொஃபஷன்லேருந்து வெளியில் வர்றது ரொம்பவே வந்து எனக்கு மன உளைச்சலை கொடுக்கும். ஏன்னா அவங்கள எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட், நைட் டியூட்டிஸ் பார்க்க முடியலைன்னுவாங்க, காலையில் வந்து வெறும் 5 hours வரேன்னுவாங்க, எப்படி ஹாஸ்பிட்டல் நடத்த முடியும் எங்களால்? இதுக்கு முழு காரணம் வந்து அவங்களுக்கு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் இல்லாததை, அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலான்றதை நம்ம பார்க்கணும்.
1: இது ஒரு நல்ல அறிவுரைன்னு நினைக்கிறேன் நான். இளம் பெண்கள் வந்து அவங்களோட தைரியத்தை விட்டு கொடுக்காம இந்த உறுதியான ஒரு நிலைப்பாடு இல்லையா, அவங்களுடைய மன ஆரோக்கியம், ஏன்னா இவங்க மனசு ஆரோக்கியமாக இருந்தால் தான் குழந்தையோட மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். இவங்க டென்ஷனாக இருந்தாங்கன்னா அந்த டென்ஷனும் வந்து குழந்தைங்கள பாதிக்கும் தானே?
0: கட்டாயமாக வந்து அது உண்மைதான் மேடம். பட் இந்த டென்ஷன்றது இப்போ ஒரு சில விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் சப்ஜெக்ட்டு. சின்ன விஷயத்துக்கே சில பேர் டென்ஷன் ஆகிடுவாங்க. ஆகாதீங்கன்னு சொல்ல தான் முடியும், பட் அவங்கவுங்க மனநிலை. ஆகாமல் எப்படி நம்ம வந்து அதை ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதையும் மீறி உங்களுக்கு தாய்ப்பாலன்றது வரும், பட் ஆனால் வந்து அது வராமல் நம்ம கொடுக்கும்போது இன்னும் வந்து கண்டினியூஸாக நல்லாயிருக்கும்.
1: ஸோ இதில் வந்து கணவர்களுடைய ரோல் என்னது, அவங்க வந்து எப்படி வந்து அவங்களுடைய புதிதாக பிறந்த குழந்தைய வந்து எப்படி பார்க்கணும்?

0: இப்போ நிறைய பேர் ஆஃபீஸில் பெட்டர்னிட்டி லீவுன்னு 2 வாரம் கட்டாயமாக கொடுத்துட்றாங்க. 2 வாரம் ரொம்ப குரூஷியலான வாரம். இப்போ லாச் பண்ண கற்றுக்குறாங்க, பேபி எப்படி ஃபீடிங் போகிறாங்க, இது எல்லாமே ஹஸ்பண்ட்ஸுமே கூட இருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு சைன் இந்த காலத்தில். அண்ட் குழந்தைய வந்து சப்போஸ் அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா, இவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தாங்கன்னா, அவங்க கொடுக்குற அந்த தாய்ப்பாலை கொடுக்கறது, குழந்தை மனைவிக்காக வந்து சமைச்சு வைக்கிறது இந்த மாதிரி, இல்லை குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஹஸ்பண்டோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இப்போலாம் நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் வந்து செக்கப்புக்கு, டெலிவரி செக்கப்புக்கே வராங்க. ஸோ அந்த கல்ச்சர் வந்து சென்னை பொறுத்த வரைக்கும் நிறைய மாறி இருக்குன்னு எனக்கு தோணுது. வெளியூர் பற்றி எனக்கு தெரியல, பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மாறிடுச்சு.
1: ரொம்ப நல்லா சொன்னீங்க மேம், உங்களுக்கு ரொம்ப நன்றி இங்கே வந்து எங்கள் நிலையத்துக்கு வந்து எங்களோட பேசினதுக்கு.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை. திருவெண்காடு ஏ ஜெயராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஷேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கடம். முதலில் நித்ய ரூப எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, தர்பார் ராகம், ரூபக தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவெண்காடு ஏ ஜெயராமன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஷேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கடம். தொடர்ந்து மீனாட்சி மேமுதம் தேஹி, கமகக்ரியா ராகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

அடுத்து சாரசமுகி, கவுடமல்ஹார் ராகம், ரூபகதாளம், ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை திருவெண்காடு ஏ ஜெயராமன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஷேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம்.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் காற்றோடு கலந்திடுவா. நிகழ்ச்சியின் முதலில் அரங்கேற்ற வேலை திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் குமாரவணன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.3°C, குறைந்தளவு வெப்பநிலை 24.4°C. பதிவான ஈரப்பதம் 85%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.1°C, குறைந்தளவு 25°C. பதிவான ஈரப்பதம் 77%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36°C ஆகவும் குறைந்தளவு வெப்பநிலை 25 முதல் 26°C ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 9:30 தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஆர். வினோத் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒளிபரப்பு இடம்பெறும். நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஜி. ஆறுமுகப்பெருமாள் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் புத்தம்புது காலை தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் என். பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6:00. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வளம் சென்னை குடிநீர் ஏரிகளில் நீர்மட்டம் குறைவு கே. கருணாநிதி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:00 to 8:30 திரைகானம். 9:00 என். அனந்த நாராயணன் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கே. ஸ்ரீவத்ஸா அவர்கள் மிருதங்கம். எஸ். வெங்கடரமணன் அவர்கள் கஞ்சிரா. நண்பகல் 12:10 சங்கீத சாரல். ஜி. ஆர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டிவி ஸ்ரீவித்யா அவர்கள் வயலின். எஸ். ஸ்ரீதரன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. நாளை பிற்பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 என் உயிர் தோழி தாய்ப்பாலின் அவசியம் குறித்து சித்த மருத்துவர் மற்றும் யோகா நிபுணர் ச. ஜெயந்தி அவர்களின் உரை. திருமணத்திற்கு மனம் தயாரா உரை வழங்குபவர் உதவி பேராசிரியை பாலயோகா மீனா அவர்கள். அமைப்பு உமா மீனா. 2:15 திரைகானம். வானிலை மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 27:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் என். செல்வன் ஜெபராஜ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி உழவர் அனுபவம் நேர்முகம். மீன் வளர்ப்பு குறித்த அனுபவங்களை பகிர்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பேடு ஆர்.

0: ரவி அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். தென்னையில் பல அடுக்கு விவசாயம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் ஆகியவை இடம்பெறும். 8:05, 8:30, 9:15 ஆகிய நேரங்களில் திரைகாணம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலர், சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கார் நாடகம். எழுதியவர் ஜி நிஷாநந்தினி, நடித்துள்ளவர்கள் வி கோவிந்தராஜன், ராமசுவாமி சுதர்சன், டி எஸ் லலிதா, ராஜா அப்பாசாமி, டி கிருஷ்ணமூர்த்தி, என் மதன் சந்தர், ஆர் ஜெப் ஜெயகோபால் ஆகியோர். அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari. The Parliament has passed the Supreme Court Number of Judges Amendment Bill 2026, with the Rajya Sabha returning the legislation to the Lok Sabha after discussion. The Lok Sabha had passed the bill on Monday. The legislation amends the Supreme Court Number of Judges Act 1956 for increasing the number of judges of the Apex Court from the present 33 to 37, excluding the Chief Justice of India. Union Law and Justice Minister Arjun Ram Meghwal moved the bill in Rajya Sabha. Replying to the debate in the House, Mr. Meghwal said, in view of the increasing workload of the judiciary, the evolving nature of judicial matters and the emerging constitutional and legal interpretations issues, increasing the number of judges in the Supreme Court is the need of the hour for a timely reform. The strength of the judges of the Supreme Court was last increased from 30 to 33, excluding the Chief Justice of India, by amending the original Act through the Supreme Court Number of Judges Amendment Act 2019. After completing the business, Deputy Chairman adjourned the Upper House for the day. Earlier in the day, the Upper House witnessed repeated disruptions over several issues, including alleged police action during students' protest on the NEET paper leak issue. The Lok Sabha has passed the Bankers' Books Evidence Bill 2026. The bill seeks to provide a law relating to evidence with respect to bankers' books and to align it with contemporary digital banking practices. It aims to modernize the legal framework to meet the requirements of the present banking system. The bill also has a provision that an electronic or digital record of a banker's book will be admissible, valid, and legally enforceable as evidence. Union Finance Minister Nirmala Sitharaman moved the bill when the House reassembled after the first adjournment at 2 p.m. CEO of Meta, the parent company of several of the world's largest social media networks and communication tools, Mark Zuckerberg today sent his apologies to the government of India for the child sexual abuse material, related content, deepfake content and errors in operating the platform. Sources said Meta admitted that a lot of money was paid for boosting certain type of content. Today marks 7 years since the historic abrogation of Articles 370 and 35A. On this day in 2019, a landmark decision marked the beginning of a new chapter in the journey of Jammu and Kashmir and Ladakh. Prime Minister Narendra Modi, in his message on the occasion, said, "Constitutional changes made in 2019 ushered in development and empowerment in the two union territories." In a social media post, Mr. Modi highlighted that infrastructure has expanded, opportunities in areas such as education, healthcare, entrepreneurship and sports have grown in both Jammu and Kashmir and Ladakh. On the 7th anniversary of the abrogation of Article 370, Union Law and Justice Minister Arjun Ram Meghwal, while talking to the media, said the historic step accelerated development in Jammu and Kashmir.
2: धारा 370 और 35 से
3: आर्टिकल 370 एंड आर्टिकल 35A वर डिस्क्रिमिनेटरी एंड अनजस्ट प्रोविजंस विच वर अबॉलिश्ड बाय प्राइम मिनिस्टर नरेंद्र मोदी इन 2019. सिंस देन द पेस ऑफ डेवलपमेंट इन जम्मू एंड कश्मीर हैज एक्सेलरेटेड बोथ हेरिटेज एंड डेवलपमेंट हैव रिसीव्ड अ बूस्ट एम्प्लॉयमेंट अपॉर्चुनिटीज हैव इंक्रीज्ड